சுச்சிரூர்ஜிதஹ அதீந்திரஸ் சங்கிரஹஸ் ஸர்கோ த்ருதாத்மா நியமோ யமஹ வேத்யோ வைத்யஸ் சதா யோகீ வீரஹ மாதவோ மதுஹ அதீந்திரியோ மஹாமாயோ மஹோத்ஸாஹோ மஹாபலஹ மஹாபுத்திர்மஹாவீர்யோ மஹாசக்திர்மஹ

மகேஸ்வரஹ மகாஹ்ரதோ மகாகர்த்தோ மகாபூதோ மகாநிதிஹ குமுதக்குந்தரக்குந்தபர்ஜன்யப் பாவனோ நிலஹ அமிர்தாஷோ அமிர்த

நேரம் 5:51. தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசனின் பாடல் வரிகளில் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. பி. சுசிலாவின் குரலில்

0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: இந்தியாவின் தென்கோடி முனையிலிருந்து புறப்படும் காற்றலை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பரபவ வருடம், புரட்டாசி மாதம் 16 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 தேதி சனிக்கிழமை. பண்பலை 101 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் இப்போது காலை மணி 5:55. வந்தே மாதரம்.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில்

0: திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின்போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபைட்டிவில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டச் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றோடு கதை பேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
2: காலை மணி 6:02. காற்றலைகளில் பனித்துளிகள் அசைந்து பூக்களை முத்தமிட நாணித்து சுவந்து நிற்கும் வானில் புன்னகை கூக்க புலர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய விடியற் பொழுது. இப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடனாக அஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இன்று வரப்போகும் நிகழ்ச்சி பூக்களும் அவை நிறையும் நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய் காலை மணி 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை மணி 8:09, முற்பகல் 11, பிற்பகல் 3, மாலை மணி 4 மற்றும் 5. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகள் நீர்மட்ட விவரம், திரை இசை. 8:30 சருமருக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். காலை 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளி. காலை 10:02 வசந்தன் கோ வழங்கும் சவாலி சமாளி கேம் ஷோ நேரலை. 10:30 கடிதம் கருத்தும். முற்பகல் 11:02 ஏக் சூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலையில் என் பக்கெட் லிஸ்டில் ஒரு வனவிலங்கு சரணாலயம். பகல் 12 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனை மதுரமழை தேரல் சுவையில் சாரலிசை. பகல் 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகும் பல்வலி ஏற்பட்டால் என்ன செய்வது குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராய் அவர்கள். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணு கட்டாரியா. India has called for WTO compliant approach to correcting global trade distortions at the concluding day of G20 trade ministers meeting in Milwaukee, US. Speaking on structural excess capacity and production,

0: சோதனைகள் பன்னிரண்டில் பத்தாம் திருமுறையாக வைத்து எண்ணப்படும் நூல் திருமந்திரம். இந்நூலை இயற்றியவர் திருமூலர். இந்த நூல் சாத்திரத்திற்கு சாத்திரமாகவும் தோத்திரத்திற்கு தோத்திரமாகவும் வைத்து எண்ணப்படுகிறது. இந்நூலில் உள்ள பகுதிகள் தந்திரங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நூலில் பக்தி, தத்துவம், யோகம், ஞானம் என விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஒரு மனிதன் செய்கிற செயல்தான் அவனது நடத்தையை தீர்மானிக்கும் காரணி. நடத்தையே மனித வாழ்க்கையின் மைய புள்ளியாகிறது. சிவசிவ என்கிற தீவினையாளர், அதாவது சி என்று சொல்லக்கூடிய அக்ஷரம், அதாவது அழிவற்றது என்று பொருள்படும் எழுத்து மோன நிலையாகிய மௌன நிலையை குறித்து நின்றது. மௌனம் கலகநாஸ்தி என்பர், அதாவது இதனை மேட்டர் அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பர், அதாவது நிலையாற்றலை குறித்து நின்றது. ஆற்றல், அதாவது சக்தி தேக்கி வைக்கப்பட்டு என்ன பயன், அதனை செயல்படுத்த வேண்டாமா, அதுதான் கீனிடிக் எனர்ஜி, அதாவது செயலாற்றல். இதனை வா என்ற எழுத்து குறிப்பிடுகிறது. நல்ல எண்ணங்களை சேமித்து ஆற்றலை தமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுத்துவதையே சிவ சிவ என்ற சொற்றொடர் குறிப்பிடுகிறது. முதல் சிவ தமக்கும் இரண்டாவது சிவ சமுதாயத்திற்கும் பயன் தர வேண்டி குறிப்பிடுகின்றார். அவ்வாறு பயன் விளையும் போது தீயவை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்கிறார். ஐடியல் பிரெயின் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்பர், அதாவது நல்ல எண்ண நற்செயல் செய்ய முற்படாத போது அங்கு தீயெண்ணம் தீய செயல் குடிகொண்டுவிடும். நல்லெண்ண நற்செயல்களுக்கு கடும் முயற்சி தேவை, தீயவைகளுக்கு தேவையில்லை, அவை தானாக வந்துவிடும். எதனை போல என்றால் நெல் விளையத்தான் அதிகம் பாடுபட வேண்டும். புல், அதாவது களை தானாக முளைத்து வந்துவிடும் அல்லவா. அன்பு காட்டவில்லையேல் வம்பு தானாக வந்துவிடும் என்பர். சிவ என்பது ஏதோ ஒரு சமயம் சார்ந்த பொருளாக மட்டும் அல்லாமல் அதனுள் புதுமையான அறிவுக்கு உகந்த கருத்தை ஆன்மீகத்தின் மூலம் திருமூலர் வெளிப்படுத்துகின்றார். ஆன்மீகம் என்றாலே கடவுள் நம்பிக்கை என்பது பொருள் அல்ல. ஆன்மாவை அறிதல், அதாவது தன்னை அறிதல் என்பது அதன் உட்பொருள். தன்னை அறிவது அறிவாம், பின்னை அறிவது பேய் அறிவாமே என்கிறார் திருமூலர். அதாவது தன்னை தியானத்தின் மூலம் ஒருமுகப்படுத்தி அறியும் போது அறிவு குவிக்கப்பட்டு கூர்மையாக்கப்படுகிறது. பின்னை அறிவது என்பது பயனற்ற வார்த்தைகளை பேசுவதும் தீயவர்களை பற்றி சிந்திப்பதும் தான். அடுத்தது மானுடர் ஆக்கை சிவலிங்கம் என்று திருமூலர் கூறுகிறார். அதாவது கடவுள் என்ற பெயரால் சிலைகளுக்கு பால், நெய், தயிர் முதலான உணவுப் பொருள்களை ஊத்தி வீணாக்குவதற்கு பதில் அவற்றை மனிதர்களுக்கு உண்ண கொடுங்கள், அதுதான் உண்மையான அறிவியல் கலந்த ஆன்மீக பக்தி. மாறாக அவைகள் அனைத்தும் கலந்து சேராகி சீர்கேட்டினை பக்தி மூலம் செய்யாதே என்று கண்டிக்கிறார் திருமூலர். தமது திருமந்திரத்தில் பக்தி மூலம் உண்மையான அறிவியல் பொதிந்த ஞானத்தை நமக்கு வகுத்து கொடுத்து நாம் சிந்திக்காமல் இருக்கலாமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

நேரம் இப்போ காலை மணி 6:15. கிழக்கு விளக்க கீழ் வானம் சிவக்க மலைமுகடில் ஆதவன் மெல்ல எட்டி பார்க்க முயல கண் விழித்துக் கொண்டிருக்கிறது இயற்கை. இது எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. வான்புகழ் வள்ளுவனின் அமுத மொழிகளுடன் உலக பொதுமறை மலர்கிறது இங்கே குரல் அமுதமாய்.

0: பிற உயிரினங்களை கொல்லாமல் இருப்பது நோன்பின் பெருமை, பிறர் குற்றங்களை சொல்லாமல் இருப்பது சான்றாண்மையின் பெருமை. குறள் எண் 984 அதிகாரம் சான்றாண்மை.
1: கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு.
0: பிற உயிரினங்களை கொல்லாமல் இருப்பது நோன்பின் பெருமை, பிறர் குற்றங்களை சொல்லாமல் இருப்பது சான்றாண்மையின் பெருமை. குறள் எண் 984 அதிகாரம் சான்றாண்மை.
2: குமரி பண்பலை 101 கேட்டது குறள் அமுதம். சந்தோஷமும் திருப்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் இன்றைய விடியலை நல்விடியலாக மாற்றிட உங்களுடன் இணைவது RJG லிஜு.

பாடலும் முத்தமிடும் குமரி முனையில் பகலவன் உதயமாகும் வேளையில் காலை நேர திறவுகோலாய் வருகிறது குமரி பண்பலை நூற்றொன்றின் பக்தி மாலை. சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலையன் சுவாமி திருக்கோவிலில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான 22 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை ஒரே கர்த்தூனில் செதுக்கப்பட்டது. சீதாதேவியை கண்டு அவர் விஸ்வரூபம் எடுத்த கோலத்தை இந்த சிலை பிரதிபலிக்கிறது. இடுப்பில் கத்தியுடன் கைகளில் கதாயுதத்துடன் கைகூப்பி தொழும் நிலையில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அனுமன். இங்கே ஆன்மீக சாரில் நினைத்திட வருகிறது முதலில் பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருக்கும் பாடல்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் கோயில்களில் குன்றத்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமான் வடக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். முருகப்பெருமான் வடக்கு நோக்கி வீற்றிருக்கும் ஒரே தலம் இதுதான். பக்தி மாலை அலங்கரித்திட வரும் பக்தி பாடல் கேட்கலாம், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

நேரம் இப்போது காலை மணி 6:28. அருணோதய பொழுதில் அருளின் அமுதசுரபியாய் ஆன்மீக மழையில் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 பக்தி மாலை.

பெங்களூரில் இருக்கும் புனித மேரி பெசிலிகா தேவாலயம் திருவிழாவின் போது அன்னை மரியாளின் தேர்பவனி சிவாஜி நகரின் ரசல் மார்க்கெட் பகுதியை தாண்டும் போது இஸ்லாமிய வணிக பெருமக்கள் மாலை அணிவித்து அன்னை மரியாளை வரவேற்று செய்யும் நிகழ்வு பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இது ஒரு உன்னதமான மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அருள்மழையில் நனைத்திட வரும் பக்திகானம் ஏ வி கோவிந்தன் பாடியிருப்பது.

ஒவ்வொரு பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. பெங்களூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள தென்னிந்திய திருச்சபை ஹட்சன் மெமோரியல் தேவாலயம் கோதிக் மற்றும் கிளாசிக்கல் கட்டிடக்கலைகளின் அரிய கலவையாகும். தூண்களே இல்லாத இந்த ஆலயத்தின் உட்பகுதி இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சங்களில் ஒன்றாக விளங்குகிறது. அருட்பிரவாகமாய் வருகிற பக்தி பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் கேட்கலாம்.

இளம் காலை பொழுதில் பக்தி பூக்களை கோர்த்து பக்தி மாலையாக தந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது காலை மணி 6:37. திருவிதாங்கோடு மாலிக் முகமது ஒலியுல்லா தர்கா மற்றும் ஜும்மா மசூதி இந்த பள்ளி வாசல்களின் தூண்கள் மற்றும் நுழைவு வாயில்கள் குமரி மாவட்ட பகுதியின் பாரம்பரிய குடவரை கோயில்களின் கட்டிடக்கலை அமைப்புகளுடன் ஒத்த தன்மையுடையதாக உள்ளது. இது மத நல்லிணக்க பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. பக்தி மனம் கமழ வருகின்ற பக்திகானம் நாகூர் எம். ஹனீஃபா பாடியது.

குமரி பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. நாகுரு தர்கா இது சூஃபி துறவி சாஹில் ஹமீத் அவர்களின் நினைவாக எழுப்பப்பட்டது. மத நல்லிணக்கத்திற்கு மிக சிறந்த உதாரணமாக திகழும் தலம் இது. தர்காவின் ஐந்து பெரிய சதுர வடிவ மினாரெட்டுகளின் தூண்களும் மண்டபங்களும் தமிழக கோவில் பாணியை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்பு. பக்தி மாலை நிறைவு செய்ய வருகிறது காயல் ஜலீல் பாடியிருக்கும் பாடல்.

காலை நேர திறவுகோல குமரி பண்பலை நூற்றொன்று இதுவரை உங்களுக்கு தந்தது பக்தி மாலை. ஒரு பயணத்தின் இலக்கை அடைவதை விட அந்த பயணத்தை நாம் எப்படி மேற்கொள்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் என்கிறார் புத்தர். ஆம், இன்றைய நாளின் பயணங்கள் நன்மைகளை அள்ளித்தருவதாக அமையட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

எங்கேயும் எப்போதும் என்றது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையில் இருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான

0: இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும்போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அசோக் சிங்கல் 100 ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இவ்வாறு கூறினார்.
1: நம்ம தமிழ்நாட்டினாலே நமக்கு திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி, கம்பன் வாழ்ந்த பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி, சித்தர்கள் ஆன்மீகத்தை வளர்த்திருந்த பூமி, சுவாமி விவேகானந்தர் சிந்தனையை உலகத்திற்கு எடுத்து கொண்ட பூமி, நம்முடைய சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்களுடைய லட்சியம், அவர்கள் ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்ட அந்த பூமியிலிருந்து யாரும் ஊரே யாவரும் கேளுகின்ற நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனையை, நம்முடைய சிந்தனையை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற திருவள்ளுவருடைய மரபு திருக்குறளை உலகம் முழுவதும் கூட நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். நாம் வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இலக்கு லட்சியம், நம்மளுடைய தேசம் வளர்ச்சி அடைந்த தேசமாக இருக்க வேண்டும். 2047 நாம் அனைவரும் வளர்ச்சி அடைந்த தேசத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் கூட இணைந்து செயல்படும்.
0: பண்டிகை கால விடுமுறையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெறப்பட்ட புகார்களைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் வகையில் சிறப்பு வாகன தணிக்கை இம்மாதம் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. விதிமுறைகளை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து விதிமுறைகளில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளின் அனுமதியை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் ஊரக மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையற் கலைஞர் பதவி உயர்வுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார். அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் திறம்பட மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மின்வெட்டு காரணமாக மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பரப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிற மாநிலங்களில் ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி சரிவடைந்து வருவதாக கூறினார். டாஸ்மாக், பத்திரப்பதிவு, நகராட்சி என பல்வேறு துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொலைகள், பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை அபிநயா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார்.

0: எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தனது குடும்பத்தினரும் பயிற்சியாளரும் அளித்த ஊக்கம் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக கூறினார்.
1: என் பேர் அபிநயா ராஜராஜன். திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்ட கல்லூத்தின்ற கிராமத்துல இருந்து வரேன். நான் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு 400 மீட்டர் மிக்சட் ரிலேல வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய காம்படிஷன்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காரு. ரொம்ப சின்ன பொண்ணா 19 வயசுல வந்துட்டு நான் அவ்வளவு பெரிய மெடல் பண்ணிருக்கேன். சீனியர் லெவல்ல போயிட்டு நான் வந்து மெடல் பண்ணிருக்கேன். சீனியரோட டீம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பாட் விளையாண்டுருக்கேன். நானு கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட் என்னோட ஃபேமிலி சப்போர்ட் நாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. என் ஃபேமிலியில வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வந்து இவ்வளவு தூரம் அனுப்பி என்ன வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதோட நிப்பாட்டாம கண்டிப்பா நான் வந்து இதை விட பெரிய காம்படிஷன்ஸ்லயும் ஒலிம்பிக்ஸ்லயும் பங்கு பெற்று நம்ம நாட்டுக்காக மெடல் பண்ணி பெருமை சேர்ப்பேன் நானு.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன்

0: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
0: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.
2: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: படப்படக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
9: பண்பலை 101
8: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
9: தினந்தோறும் இரவு 8-5
8: பட்டாம் பூச்சிகள்.
9: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஹாக்கியை மேலும் பிரபலப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகித்து வந்த நவ்பிரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று நடைபெற உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் பொது 11:02. கேட்கலாம் ஏக் சூர்.

நேரம் இப்போது முற்பகல் 11:08. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 ஆரம்பமாகிறது குமரி பண்பலையுடன் நேரலை. நாகர்கோவில் கே கே மக்களே மற்றும் உலகமெங்கும் நம்ம குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் எல்லோருக்கும், மலையாள கரையோரும் தமிழ் பேசும் குருவியாய் உங்களுக்கு வணக்கம் சொல்லி இணைவது ஆர்ஜே ஜே லிஜு. வெளியே நிலவரம் எப்படின்னு தெரியலங்க, ஆனா உள்ளே வந்து குளிராதான் இருக்கு, வானிலை கொஞ்சம் மாறிதான் இருக்கு. அதனால ஒரு தத்துவத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறேங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. இதில் நாம் வந்து எவ்வளவோ ஓடுறோம் உழைக்கிறோம், ஆனால் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நாம் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்போம் இல்லைங்க, அதுதான் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படியாவது இந்த வாழ்க்கை வரலாற்றில் ஒரு முறையாவது இதை வந்து செஞ்சே ஆகணும், பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நாம அதை பத்தி தாங்க பேச போறோம். என்னோட பக்கெட் லிஸ்ட்ல டாப்ல இருக்கிற ஒரு ஆசை என்ன தெரியுமா, ஒரு வனவிலங்கு சரணாலயத்துக்கு போகணும் அப்படிங்கறதாங்க. அது வந்து கிர்காடுகள் குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர்காடுகள் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற சஃபாரி பயணம். அதில் போனால் காட்டுக்குள்ளே அப்படியே சுதந்திரமாக தெரிகிற காட்டுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்கிற சிங்கங்கள் வந்து போகும். அது கூட இல்லை, அது பின்ன கூட நிற்க முடியாது தான், அதன் பின்னணியில் நின்று நாம் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆசை. அது வந்து என்னுடைய பக்கெட் லிஸ்டில் டாப்பில் இருக்குங்க. ஏன் தெரியுமா, காலையில் ஃபோன் அலாம் சவுண்டில் எழுந்திருக்கிற நமக்கு பறவைகளோட சத்தத்தை கேட்டு எழுந்திருச்சா எப்படி இருக்கும், அப்பா சூப்பராக செமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, யோசிச்சு பாருங்களேன். இந்த காங்கிரீட் காடுகளுக்குள்ள டிராஃபிக் சத்தத்துக்கு மத்தியில் நாம் தொலைச்ச ஏதோ ஒரு நிம்மதி, அந்த இயற்கை காடுகளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம மனசு கண்டிப்பாக சொல்லுங்க. விலங்குகளை வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு ஜூவில் பார்க்குறதுல என்ன சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லுங்களேன். அதோட சொந்த வீட்டில், அதாவது அந்த பெரிய காட்டுக்குள்ளே போய் ஒரு புலி கம்பீரமாக நடந்து வர்றதையோ, இல்லை ஒரு குட்டி யானை தன் அம்மா யானையோட வாழை பிடிச்சிக்கிட்டு செம க்யூட்டாக அப்படியே ஆடி ஆடி நடந்து வர்றதையோ, இல்லை துள்ளி போகிற மான்கள் கூட்டம் கூட்டமாக நின்று ஒரு ஆத்தங்கரை ஓரமாக வந்து புல் மேயறதையோ, இல்லை ஒரு திடீர்னு ஒரு பைசன் புதர் நடுவுலேருந்து வந்து நின்று அப்படியே நம்மளை முறைச்சி பார்க்குறதோ, அப்படியே வந்து நின்று ரசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும். நிச்சயமா ஒரு சிலிர்ப்பா இருக்கும், கூஸ் பம்ப்ஸா இருக்கும், கண்டிப்பா இதை வந்து வார்த்தைகளால நம்மளால விவரிக்க முடியாது அப்படிதானே. சோ நேயர்களே, இயற்கையின் பேரழகை ரசிக்க உங்க பக்கெட் லிஸ்ட்ல ஏதாவது வனவிலங்கு சரணாலயம் இருக்கு, அதான் இன்னைக்கு டாபிக். என் பக்கெட் லிஸ்டில் இருக்கும் ஒரு வனவிலங்கு சரணாலயம், ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த வனவிலங்கு சரணாலயத்துக்கு போய் கண்டிப்பாக அந்த விலங்கை வந்து நேரில் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்தை பற்றி எங்களோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே அழகாக ஷேர் பண்ண கால் பண்ணுங்கள். 260-2240 மற்றும் 1-2907-222 முன்னணிப்பிடாக 0465 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணணும். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குது, சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோ.

0: 0800 123 5739. ஸோ நம்ம எஃப்எம் லைன்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. நம்ம ஸ்டுடியோ லைன் வந்து நாகர்கோவில் கேகே மக்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எஃப்எம் கேட்டுட்ருக்கிற நம்ம பக்கத்து மாநிலமான மலையாள கரையோர இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது கேட்கும். அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் அவங்க பக்கெட் லிஸ்டில் டாப்பில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயங்களை பற்றி பேச லைனில் வராங்க. அவங்க பேசுகிறத கேட்க உங்கள் காதுகளையும் லைவில் எங்கள் கூட பேச உங்கள் குரலையும் ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தீட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக பக்கெட் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணலாமா? வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
1: என்னுடைய
2: என்னுடைய
1: ரிலேட்டிவ்ஸ் சிலர் அயல் நாடுகள்ல இருக்கிறாங்க, லண்டன்ல. சோ அங்க என்னுடைய லைஃப்ல பக்கெட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளைட் டிராவல், அது டிராவல் பண்ணி லண்டனுக்கு போகணும். அங்க வந்து நிறைய சாக்லேட் ஃபேக்டரி எல்லாம் இருக்கு, அண்ட் அந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிடணும். அண்ட் அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் எப்படி இருக்கு, அந்த தட்ப வெப்பநிலை,
0: இருக்கக்கூடிய
1: மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அந்த உலகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப
0: இஷ்டம்.
1: அதனால நான்
0: அப்படிங்கறதுனால உங்க பக்கெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வனவிலங்கு சரணாலயம் பத்தி கண்டிப்பா சொல்லுங்க.
1: அப்ப நான் முதுமலை சொல்லுவேன் மேம்.
0: முதுமலை
1: வரைக்கும் என்னுடைய லைஃப்ல முதுமலை விலங்குகள் சரணாலயத்துக்கு போனது இல்ல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அங்க போய் அது ரொம்ப சூப்பரா இருக்காது. யானைகள் நீங்க சொன்ன மாதிரியே தான், அந்த பால புடிச்சிட்டு போகிறது, அந்த மாதிரி கியூட் கியூட் ஃபன்னி மொமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்காங்களா? யானை வந்து அந்த ட்ரம்ப்ல வந்து அப்படியே தலை மேல அந்த தண்ணீர் தெளிக்கிறது, அது எல்லாம் பாத்தாங்களா? நானும் முதுமலை சரணாலயத்துக்கு போய் அந்த காடுகள்ல என்ஜாய் பண்ணி அங்க ஒரு ட்ரெக்கிங் மாதிரி எல்லாம் பண்ணணும்ங்கிறது என்னுடைய ஆசை மேம்.
0: ஓகே, கண்டிப்பா உங்க கனவு நனவாக. பண்பலை சார்பா வாழ்த்துக்கள். நிச்சயமா வந்து நேர்ல போய் வனவிலங்குகளை வந்து பாக்குறது அப்படிங்கறது வந்து ஒரு
1: தனிப்பட்ட
0: போயிருக்கேன்
1: மேம். விலங்குகள்ல கேஜ்ல அடைச்சு பாக்குறத விட நம்ம கேஜ்ல உட்காந்து நம்ம சுத்தி பாக்கலாம். பெனர்கெட்டா மாதிரி, பெனர்கெட்டா விட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும்னு முதுமலை
0: சரணாலயத்தில் என்ன விலங்குகள் பாத்தீங்க?
1: அங்க வந்து யானை, அப்புறமா புலி, சிங்கம், கரடி, அப்புறமா வாத்து, பறவைகள், இது எல்லாமே பெனர்கெட்டால பாத்திருக்கேன் மேம், பெங்களூர்ல.
0: ஓகே ஓகேங்க, பரவாயில்ல, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி.
1: தேங்க்யூ மேம், பை.
0: அவங்க ஆல்ரெடி ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி போயிட்டு வந்துட்டாங்க, ஆனால் பக்கெட் லிஸ்ட்டில் முதுமலை காடுகள் இருக்கு, வனவிலங்கு சரணாலயம் இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க சொன்னாங்க. அடுத்தது யார் வர்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம், அடுத்தது யார் வர்றாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம்
3: வணக்கம்.
0: ஜூ நம்ம சொல்லலைங்க, ஏன்னா ஜூ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இந்த இந்த நேரத்தில் வந்து அதை சொல்லிடுவோம். ஏன்னா ஜூ அப்படிங்கிறது வந்து நம்ம கூண்டுக்குள்ளே மிருகங்களை அடைச்சி வச்சு பார்க்குறது இல்லைங்களா? ஆனால் ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படி சரணாலயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்கிற காடுகளை அவங்கள பாதுகாக்கிறதுக்காக பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து அதை சரணாலயமாக வச்சுருப்பாங்க. அங்கே நம்ம வந்து காட்டுக்குள்ளே போய் தான் ஒரு சஃபாரி ரைடோ இல்லை ஒரு ஜீப்லேயோ இல்லை ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேயோ போய் தான் நம்ம வந்து அந்த வன மிருகங்களை வந்து விலங்குகளை வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி

ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுவரி. நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அங்க எப்படி இருக்கு, கிர்காடு இருக்கு, இது முருகலை. ஆமா, ஆனா நாங்க கேக்குறது அப்படி, நீங்க பாக்க விரும்புற அப்படிங்கறத நாங்க க்வெஸ்சன் வச்சிருக்கோம், சரிங்களா? நீங்க பாக்க ஆசைப்படுற அப்படி ஒரு வன விலங்கு சரணாலயம் எது? விட்டு விட்டு கேக்குதுமா நீங்க பேசுறது? வனவிலங்கு சரணாலயம் இருக்கு, ஏன் அதை பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கறத வந்து கேக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக சூப்பரான ஒரு இயற்கையை தழுவிய ஒரு அழகான பாடல் வருது, ஒரு டிராவல் சாங் அப்படின்னு கூட சொல்லாங்க. டி இமானியசையில கயல் படத்துல இருந்து உங்களுக்காக வருது. கேளுங்க, ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101.

0: அன்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதூர், நாகர்கோவில், 9842111196.

எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் ஒரு பகல் 11:23. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இருந்து குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, என் பக்கெட் லிஸ்டில் இருக்கும் ஒரு வனவிலங்கு சரணாலயம், ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. நீங்கள் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுற, உங்கள் லைஃப் டைமில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுற ஒரு வனவிலங்கு சரணாலயம் எது அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் கிர்காடுகள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் வந்து முல்லை பெரியார், அங்கே வந்து ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்குது பெரியார் சேர்த்து பக்கத்துலேயே. அந்த வனவிலங்கு சரணாலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து உள்ளே போய் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உள்காட்டுக்குள்ளே போய் நம்ம ஸ்டே பண்ணலாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய வனத்துறையினரே இதற்கான ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து மூங்கிலால் அமைக்கப்பட்ட டென்ட்டுகள், வீடுகள் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம கூட வந்து வனத்துறையை சேர்ந்த 2-3 அலுவலர்களும் ஒரு கைடும் நம்ம கூட வருவாங்க. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம அந்தந்த நிறங்களான, அதாவது ஒரு கடுமையான பச்சை நிறம், இளம் பச்சை நிறம், இந்த மாதிரியான உடைகள் தான் நம்ம வந்து போட்டுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க கூட போனோம் அப்படின்னா அவங்க உள்காட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. வழியில் வந்து துப்பாக்கி ஏந்தி ஒரு வனக்காவலரும் நம்ம கூடவே வருவாங்களாங்க. அவங்க வழிகாட்டுதல்ல போகும்போது நம்ம

0: என்ன, அந்த அட்டைகள் தான் கொஞ்சம் பயமுறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்லைனில் முதல்ல புக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லாக நிறைய காடுகளில் வந்து உள்காட்டில் போய் ஸ்டே பண்ணி அவங்க கைடன்ஸோட உள்ளே போய் வனவிலங்களை பார்க்குற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இப்போ நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது கூட உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியில் பங்கிட்டு ஷேர் பண்ணலாங்க. குமரி பண்பலையுடன் நேரில் பேச வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க. யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோவில் நோக்கி பேசுறேன்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க, உங்க பக்கெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் எது?
1: அதாவது வனவிலங்கு வாரத்திலே நீங்க ஒரு டாபிக் கொடுத்தது உங்களுக்கு ஒரு சொட்டு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: ஆமா, அப்புறமா வந்து நான் வந்து பக்கமே நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கிறது, அது வந்து கர்நாடகா பார்டர்ல இருக்கிறது.
0: சரி,
1: அது வந்து முதுமலை வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம். அங்க வந்து என்ன, ஆமா அங்க வந்து என்னன்னா நாம வந்து மற்ற இடங்களெல்லாம் உள்ள போய்தான் பாக்கணும், இங்க நம்ம டிராவல் பண்ணிட்டே ரெண்டு பக்கமா பார்த்துட்டே இயற்கையே அது நம்ம வந்து வாட்ஸ்அப்ல இப்ப பாக்குறோம் பாத்தீங்களா,
0: அதை
1: நம்ம நேர்லயே பாக்கலாம்.
0: சரிங்க சரிங்க.
1: என்னோட ஒரு ஆடலையா இருக்கு, அவர் ரொம்ப ஆர்வமா இருக்குது. கூடலூர் போறதே ஒரு தடவை பெயர்ந்து நான் அதை பாக்குற சந்தர்ப்பம் கிடைக்கலையே. இன்னைக்கு நீங்க சொல்லும் போது இந்த புரட்டாசி மாசத்துல எப்படியாவது ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட குடும்பத்தோட போய் வந்து பாத்துட்டு வரணும்னா ஆவலா இருக்கிறேன், கண்டிப்பா போய் வருவேன். அடுத்த நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட பேசறதை சொல்லுவேன்.
0: கண்டிப்பா உங்க எக்ஸ்பீரியன்ஸ நம்ம பண்பலையில இன்னொரு நிகழ்ச்சி இது மாதிரி உங்களுக்காக கொடுக்கப்படும், கண்டிப்பா அதுல நீங்க பேசலாம். ரொம்ப சந்தோஷம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுல. நன்றிங்க சார்.
1: மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
0: இதே மாதிரியும் உங்களுக்கும் வந்து ஒரு கனவு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம கூட ஷேர் பண்ணலாங்க. வணக்கம், குமரி பண்பலையுடன் நேரலை, யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
2: குமாரிமா.
0: சொல்லுங்க சார், நீங்க வந்து பார்க்க விரும்பக்கூடிய ஒரு வனவிலங்கு சரணாலயம் எது?
2: மேடம், நான் வந்து பார்த்திருக்கேன்.
0: திருவனந்தபுரம் ஜூ சொல்றீங்களா?
2: தெரியலாம் ஏற்பட்டது இருக்கு, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
0: சரி, ஆனா நம்ம கேக்குறது திறந்த வெளி காடுகள் இல்லையா?
2: களக்காடு முன்னாடி.
0: ஆ சரி,
2: களக்காடு போயிருக்கு.
0: சரி,
2: அங்க போய் புள்ளி புக்கள் எல்லாம் நிறைய புள்ளி புள்ளி மான அதெல்லாம் பார்த்தேன்.
0: சரி, பார்த்தது ஓகே. நீ பார்க்க விரும்பக்கூடிய ஒரு விஷயம், அந்த இடம் எங்க, வனவிலங்கு சரணாலயம் எது? ஐயா, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது, ஆனா ஆர்வமா நீங்க பேச வரீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியுது, முயற்சி பண்றீங்க. அடுத்த நிகழ்ச்சியில பேசலாம். நன்றி. ரொம்ப பேசுறதுக்கு ஆர்வமா வந்தாங்க, அவங்க பார்த்த இடங்கள் பத்தி சொன்னாங்க, முண்டந்துறை புலிகள் சரணாலயம் பத்தி பேசினாங்க, அதுக்கப்புறம் அவங்க பார்க்க விரும்பக்கூடிய சரணாலயம் பத்தி பேச வரும்போதுதான் நமக்கு வந்து விட்டு விட்டு கேட்டது. சரி பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சரி அவருடைய கனவும் வந்து பலிக்கட்டும் அப்படின்னு பண்பலை வாழ்த்துக்கிறது. இப்ப பாடல் கேட்க வேண்டிய நேரங்க. 96 படத்திலிருந்து இயற்கையோடு ஒன்றி போன ஒரு அழகான ஒரு பாடல் உங்களுக்காக வருது, லைஃப் ஆஃப் ராம். கேளுங்களேன், ஸ்டே டியூன்ட் வித் குமரி 101.01. இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:00 முதல் 5 மணி வரை ஒலிபரப்பாக இருக்கின்ற SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9495

9632120. இந்த அலைவீசி எண்ணில் என்ஜிஎல் அப்படின்னு கேபிட்டல் டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்த மாதிரி விவரங்களோட 9495963110 அப்படிங்கிற அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியை தட்டி விடுங்க. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நம்ம குமரி FM 101 கேட்டு ரசிக்கலாங்க.

0: எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் ஒரு பகல் 11:36 நிமிடம். மாவட்டத்தில் அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால் எல்லாரும் மறக்காமல் கொடை எடுத்துகிட்டு போங்க. இது டீ பிரேக் டைம். என்ன தான் ஒரு டீயை வந்து சிப் பண்ணிகிட்டு இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம நிகழ்ச்சி கேளுங்க. நம்ம நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் நேரலை. இது கேட்டுட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. சரி, குமரி பண்பலையுடன் லைவ் ஷோவில் நம்ம என்ன டாபிக் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, என் பக்கெட் லிஸ்டில் இருக்கும் ஒரு வனவிலங்கு சரணாலயம். பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவோ வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குங்க. மொத்தம் 17 இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு நேர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், யாருங்க இந்த பேசுகிறீங்க?
1: வணக்கம்.
2: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் கல்லூரி
1: தலைப்புக்கு
2: ஏத்த மாதிரி எனக்கு வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு போகணும்னு ரொம்ப நாள்
0: ஆசை.
2: ஆமா, உண்மையா அப்படிதான். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சரணாலயங்கள்லயே பெருசு சத்தியமங்கலத்துல உள்ள புலிகள் காப்பகம்
0: தான்.
2: அந்த புலிகள் காப்பகத்துக்கு போகணும்னு ரொம்ப நாள், நீண்ட நாள் ஆசை. அது இன்னும் சமீபத்துல நிறைவேறணும்னு நினைத்து கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்ய வாய்ப்பு அளித்த சகோதரிக்கும் குமரி பண்பலைக்கும் நன்றி கூறி
0: விட்டு. சத்தியமங்கலம் காட்டு பகுதிக்கு போய் அங்கே புலிகளை வந்து நேராக பார்க்கணும் அப்படின்னு இன்னும் நேர ஆசைப்படுறாரு. அவருடைய கனவு நிறைவேறும் அப்படின்னு நிறைவேறட்டும் அப்படின்னு பண்பலை வாழ்த்துகிறது. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 17 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம், இந்திரா காந்தி அதாவது ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூரில் இருக்குது, முண்டந்துறை புலிகள் சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது, களக்காடு வனவிலங்கு சரணாலயம் நெல்லை மாவட்டத்தில் தான் இருக்குது, ஸ்ரீவல்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் வனவிலங்கு சரணாலயம் இது விருதுநகரில் வந்து இருக்குது, கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, வல்லநாடு வெளிமான் வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, அது மட்டும் இல்லை சத்தியமங்கலம் இப்போ சொன்னார் இல்லைங்களா அந்த ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, மேகமலை வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, கொடைக்கானல்லையும் ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, கங்கை கொண்டாரில் புள்ளிமானுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, காவிரி வடக்கில் வந்து வனவிலங்கு சரணாலயம் ஒன்று இருக்குது, அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. இது மட்டும் இல்லை, கடம்பூரில் வந்து சாம்பல் நிற தேவாங்கு வனவிலங்கு சரணாலயம் இருக்குங்க. இதுதான் இந்தியாவில் வந்து முதன் முதலாக தேவாங்கு அந்த குரங்குக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர இன்னும் வந்து நிறைய இருக்குது. தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு வனக்கோட்டத்தில் பக்கத்தில் வந்து இருக்குது. ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நம்ம லைஃப்பில் இந்த மாதிரியான இயற்கை எழில் சார்ந்த அப்படியே பச்சை பசேல்னு அப்படின்னு புல் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல அப்படியே நம்ம நடந்து போக பக்கத்துலேயே வந்து வனவிலங்குகள்லாம் அப்படியே அழகாக போகிறதை வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்யமாக இருக்கும்ல. ஆனால் என்ன, பாதுகாப்பாக போகணும், அதுக்கேற்ற உடைகள் போட்டுட்டு போகணும், கேட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம போகணும். சரி, நேர்கள் வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் யாருங்க வந்து பேசுகிறீங்க? இணைப்பில் இருக்கிறீங்க? ஆஹா, வணக்கம், குமரி பண்பலையுடன்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: இரணியச்சி பழனியாண்டி பிள்ளை பேசுறேன் மேடம்.
0: இரணியல்ல இருந்து பழனியாண்டி பிள்ளை, சொல்லுங்க ஐயா, உங்க பக்கெட் லிஸ்ட்ல சொல்லுங்க.
3: நான் இதெல்லாம் பார்க்காத கொடைக்கானல் சமாளத்தை வந்து நான்

0: மேடம்.
1: சரி,
0: பொதுவாக தொடர்ச்சி மலையில் கொடைக்கானல் வன விலங்குகள் ஏராளமான விலங்குகள் இருக்கின்றன.
1: சரி,
0: 700 கிலோமீட்டர் பரப்பு விழுந்து கிடக்கிறது. டஜன் கணக்கில் நீர்வீழ்ச்சி இருக்கிறது. பள்ளத்தாக்கு காடுகள் இருக்கின்றன. இங்க வந்து ஐயோ பார்க்கக்கூடிய யானைகள், வேங்கை, புலி, சிப்பி, இந்த கரடி, அது போலவே சிங்கம்,
1: சரிங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நன்றி, நன்றி. இன்னும் போனது இல்லைங்க, ஆனா பத்தி அதை பத்தி குறிப்பு சொல்றேன்னு அங்க போயிட்டு வந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்துறதுக்கு அவர் வந்து முயற்சி பண்ணி பேசினாரு. ஆனா நமக்கு இணைப்பு தான் சரியா கனெக்ட் ஆகல. இன்னும் ஒரு நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மழை அப்படிங்கறதுனால நிறைய இடங்கள்ல இணைப்பு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுமா?
2: ஐயோ அதான்.
1: சரி பரவாயில்ல. சரி சொல்லுங்க, நீங்க போக விரும்பக்கூடிய ஒரு வனவிலங்கு சரணாலயம் எது? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: என்னோட மகன் வந்து பெங்களூர்ல இருக்காங்க.
1: பெங்களூர்ல? சரிங்க.
2: அந்த பிள்ளை வந்து எல்லாம் சுத்தி அப்படி போயிட்டு அப்போ அடப்பெல்லாம் போட்டு
1: சரிங்க, அங்கதான் போகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படித்தானே? சீக்கிரமா வந்து நடக்கட்டும் அப்படின்னு பண்பலை வாழ்த்துகிறது. நன்றி, நன்றி. நம்ம நேர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வனவிலங்கு சரணாலயம் சொல்லி அங்கே போகணும் அப்படின்னு தங்களுடைய விருப்பத்தை சொன்னாங்க. நம்மளும் ஒரு பாடல் மூலமாக ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வரலாமா? உங்களுக்காக சூப்பரான ஒரு சாங் வருது, ஒரு 80s சாங். கேளுங்களேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101. இது குமரி பண்பலையோட லைவ் ஷோ.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்ல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50. குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில், ரூட் கெனால் ட்ரீட்மெண்டால் அதற்கு பிறகும் பல்வலி ஏற்பட்டால் என்ன செய்வது, இது குறித்து விளக்கம் அளிக்கிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராய் அவர்கள்.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் என் பக்கெட் லிஸ்டில் இருக்கும் ஒரு வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோங்க. நம்ம இந்தியாவில் வந்து டாப் 10 வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதலிடத்தில் இருக்கிறது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. இந்தியாவின் பழமையான தேசிய பூங்கா. வங்காள புலிகள் மற்றும் யானைகளை பார்க்கணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த தேசிய பூங்காவுக்கு நீங்கள் வந்து போகலாங்க. ரத்தம்பூர் தேசிய பூங்கா அப்படிங்கிறது வந்து வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகளோடு இருக்கக்கூடிய புலிகள் காப்பகம். இது பகல் நேரங்களில் நீங்கள் போனாலே வந்து புலிகளை வந்து நீங்கள் சுதந்திரமாக தெரிகிறத வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, காசிரங்கா தேசிய பூங்கா இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரை கொம்பு காண்டாமிருகங்கள் இவங்களுடைய வசிப்பிடமாக இது இருக்கு. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு பூங்கா கூட இது. அப்புறமா கிர் தேசிய பூங்கா, உங்களுக்கே தெரியும் ஆசிய சிங்கங்களின் ஒரே புகலிடம் இது. குஜராத்தின் வறண்ட காடுகளில் இருக்கக்கூடிய சிங்க சஃபாரி இங்கே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். நீங்கள் போனீங்க அப்படின்னா வாய்ப்பு இருந்ததுன்னா சிங்கங்களின் பின்னணி அதில் நின்று ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாங்க. தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். நேர்கிட்ட பேசிட்டு வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் தேசிய பூங்கா. இங்கே யானைகள் மற்றும் புலிகள் வந்து வாழக்கூடிய மலைப்பிரதேச காடு இருக்குது. இதைத்தான் நம்ம முதல்ல வந்து சொன்னோம், இந்த ஏரியில் வந்து படகு சவாரி பண்ணிட்டு நீங்கள் அந்த கரையில் போகக்கூடிய விலங்குகளை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கே ஸ்டே பண்ணி உள்காட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் வனத்துறை பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியிலையும் வந்து வனத்துறை நமக்கு தமிழகத்தில் வந்து ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் உள்காட்டில் போய் ஸ்டே பண்ணி அவங்க கைடன்ஸோட காட்டுக்குள்ளே போய் விலங்குகளை வந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு நேர் வராங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுங்க. பெரியார் தேசிய பூங்கா அப்புறம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வனவிலங்கு சரணாலயம் பற்றி சொன்னோம் இல்லையா. அடுத்ததாக சுந்தரவன தேசிய பூங்காங்க. இது வந்து சதுப்பு நில காடுகள் தான் முழுசாக இருக்கும். இந்த சதுப்பு நில காடுகளில் அந்த சேரில் பெங்கால் புலிகள் வந்து நீந்துறதை நம்ம பார்க்கலாமா இங்கே போனால். அடுத்தா வந்து பான்ஸ்வக்கர் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அதிக அளவில் வங்காள புலிகளை நீங்கள் வந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, கோட்டைகளும் இங்கே இருக்குது. அடுத்ததாக வந்து கன்ஹா தேசிய பூங்கா. இங்கே வந்து பாரசிங்க மான்கள் அப்படிங்கிற மான்கள் பாதுகாக்கப்பட்ட இடம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கதைகளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற கதைக்களமாக பார்த்து புத்தகங்கள்லாம் எழுதுறதுக்கு இது வந்து ஒரு கதைக்களமாக இருந்திருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மனாஸ் தேசிய பூங்கா, உங்களுக்கு தெரியும் அரிய வகை பன்றிகள். அது மட்டும் இல்லை, தங்க நிற லாங்கூர் விலங்குகள் மற்றும் காளைகள் வாழக்கூடிய மலை அடிவார காடு இது. வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? உங்களுடைய வானொலி ஒலி அளவை குறைச்சு வச்சுட்டு பேசுங்கம்மா.
1: ஹலோ,
0: நீங்க பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதா? பேசுங்க.
1: கன்னியாகுமரிலிருந்து பகவதி ஆசாரி பேசுறேன்.
0: சரிங்க, சொல்லுங்க. நீங்க பார்க்க விரும்பக்கூடிய
1: விவேகானந்தா கேந்திரால ஸ்டோரி கீப்பரா பணியம் வரும்போது பஸ் பிடிச்சி ஒரு 40 பேர் போனோம். போய் மதுரை தேக்கடிக்கு போனோம்.
0: சரிங்க.
1: தேக்கடியில பார்க்கும் போது போட்ல போகும்போது ஒரு பக்கம் யானையா இருக்கு, ஒரு பக்கம் மானு, இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அது ஒரு இடம் பார்த்தோம்.
0: சரி, பார்க்க விரும்பக்கூடிய ஒரு இடம் எதுங்க? அப்படிங்களா? சரி, மனக்கண்கள் பரவாயில்ல, நம்ம வந்து கேக்கலாம் இல்லைங்களா? யாராவது வந்து அந்த காடுகளை பத்தி பேசுறத நீங்க நிச்சயமா கேட்டாலே காட்டுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரிங்களா? சரி, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இந்த நேயருக்கு இருக்கு. ஆனா மனக்கண்களெல்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா? நம்ம சொன்ன மாதிரி அந்த காட்டுக்குள்ள போகும்போது அழகான விதவிதமான நிறங்களில் பறக்கக்கூடிய பறவைகள், அந்த ஆற்றின் கரையோரமா அப்படியே பச்சை பசில் அப்படிங்கிற புல்வெளி, அது மட்டும் இல்ல, அதன் கரையோரங்களில் புல் மேயக்கூடிய புள்ளி மான்கள்.

பக்கத்திலே வந்து பைசன் அப்படிங்கிற காளை மாடுகள், பாய்ந்து போகக்கூடிய புலி, மரத்தின் பக்கத்துல வந்து தேன் கூடு இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கக்கூடிய கரடிகள், கூட்டம் கூட்டமா தண்ணி குடிக்க வரக்கூடிய யானை கூட்டம், கிட்டத்தட்ட 40 யானைகள் அப்படி இருந்தா நம்ம பாக்கலாங்க. அது மாதிரி அழகா வாழை அம்மாவோட தும்பி கையை பிடிச்சுக்கிட்டே வந்து கியூட்டா நடந்து போற யானை குட்டி, இப்படி இதெல்லாமே வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு மனக்கண்களில் வந்து இதெல்லாம் சொல்லும்போது உள்ள போயிட்டு வந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த நேருக்காக நம்ம இதெல்லாம் சொல்றோம். அப்படியே மனசு முழுக்க வந்து ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன் தெரியுமா, நம்ம நேர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து பக்கெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய காட்டுக்கு போயிட்டு வந்தா கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொன்னாங்க, போயிட்டு வந்த சில விஷயங்களை பத்தி அழகா சொன்னாங்க. அதனால ஒரு குட்டி விசிட் போன மாதிரியே இருந்தது. காடு அப்படிங்கறது வந்து வெறும் மரங்கள், விலங்குகள், பறவைகள் மட்டும் கிடையாது மக்களே, அது நம்ம பூமி தாயோடைய ஹார்ட். இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, என்னன்னா இயற்கையை ரசிக்கிறதுக்காக நம்ம ஜூல கூண்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை பார்க்கறத விட அவங்க வந்து சுதந்திரமா இருக்கக்கூடிய அவங்க சொந்த வீட்டுக்கு, அதாங்க அந்த காட்டுக்கே போய், நம்ம வனவிலங்கு சரணாலயத்துக்கே போய் அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணாம கொஞ்சம் தூரமா நின்று அழகா ரசிச்சுட்டு வரும் பாத்தீங்களா, அதுதான் நம்ம அவங்க மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பை காட்டுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஆஃபீஸ் ப்ரெஷர், வீட்டு டென்ஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்கள் பக்கெட் லிஸ்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு இயற்கையோட மடிக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. அங்கே இருக்கிற அமைதி அப்படிங்கிறது நம்ம மனசையே சரி பண்ணுங்க. நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று பேசிய, பேச முயற்சி செய்த, கேட்டிருச்ச எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை குமரி பண்பலுடன் நேரலையில் ஒரு சூப்பரான டாபிக் உங்களுக்காக காத்திருக்கும். இப்போதைக்கு லைவ் ஷோலேருந்து டாடா பை பை சொல்கிறேன். ஆர்ஜே ஜெயலிஜு உங்களுக்காக அழகான ஒரு சாங் வருது, கும்கி படத்திலிருந்து கேளுங்க. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, இது நம்ம எஃப்எம்ங்க. நேரம் பகல் 12:01. குமரி எஃப்எம் 101 இனி இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலால். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: BMAC, MFAC,
3: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111164.
2: இன்று பகல் 12:10 மனம் நனை மதுரமடைது தேரல் சுவையில் சாரலிசை, 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு பல்வலி ஏற்பட்டால் என்ன செய்வது குறித்து விளக்கம் அளிக்கிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராய் அவர்கள். 12:55 திரையிசை, பிற்பகல் 1 செய்தி தெரியுமா, 1:10 பெருமை மிகு பாரதம் சித்திரம், சென்னை மெட்ரோ ரயில் உரை சித்திரம் எழுதியவர் வி ஹேமலதா, அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 1:55 2:15 திரையிசை, பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்களில் ஆர் ராஜகோபால ராவ் குழுவினர் வழங்கும் அசோகவனத்தில் சீதை தோல் பாவை கூத்து இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம், நாகர்கோவில் எஸ் மந்திரமூர்த்தி என்ற நேயர் தொகுத்து அனுப்பியுள்ள திரைப்பட பாடல்கள். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து தீண்டாமை ஒழிப்பு வாரம் சிற்றுரை, தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். மாலை 5:02 முல்லை சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம், மாலை 6:00 நிகழ்ச்சிகள், 6:10 செய்தி செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:42 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர் சோழர் குல தோன்றல் கோப்பெரும் சோழன் உரை வழங்குகிறார் முனைவர் MD அருண்மொழி நங்கை அவர்கள். தொடர்ந்து தேனமது தொடரில் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை பேராசிரியர் படைப்பாளர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம், 9:15 பவனி வரும் குமரிநிலா நேரலை, 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு, 10:20 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ரஃபீக் கான் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம், 11:00 மனசு மயங்கும் திரை இசை, 12:00 முதல் 5:00 வரை விடியும் வரை திரை இசை, 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நம்ம நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101, இது நம்ம எஃப்எம்ங்க. இனி செய்திகள் கேட்கும் நேரம், கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து. ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101.

தொலைநிலை. இப்பொழுதும் எப்பொழுதும் முப்பொழுதும் இது உங்களுடன் சீடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:10. மனம் நனை மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை, காலத்தை வென்று நிற்கும் ராகங்களின்

குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும்.

மதுரகானங்களின் தொகுப்பில் முதல்ல வரப்போகுது. ஒரு ரசிகன் தன் அபிமான நட்சத்திரத்தை இப்படியும் புகழ முடியுமா அப்படிங்கிறத தன் பாடல் வரிகளில் நிஜமாக்கி காட்டி ரசிக்க வச்சிருப்பாரு கவிஞர் கண்ணதாசன். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் ஹைபிஷ் குரலில் மிரள வைக்கும் பாடல் இது, ரசிக்கவும் வச்சிருக்கு. சங்கர் கணேஷ் ரெட்டையர்கள் இசையமைப்பில் அதே பாடல் இதோ உங்களுக்காக நட்சத்திரம் படத்திலிருந்து மதுரகானமாய்

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50
3: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம்.

நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:17. மத்தியான சமையல் வேலைகளுக்கு நடுவில் வெளியே வந்து ஆஃபீஸ் வேலைகளுக்கு மத்தியிலையும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இசை தான் நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். இசை கேட்கலாமே அப்படின்னு அப்படி நல்ல ஒரு இசை கேட்கக்கூடிய நேரம் இது. நம்ம எஃப்எம்ல நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறது மனம் நனையும் மதுரமடைது தேரல் சுவையில் சாரல் இசை. காலத்தை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு இது. மதுரவானங்களில் வசையில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு கவிஞர் மு மேத்தாவின் வரிகளில், மேஸ்ட்ரோ இளையராஜாவின் அழகான இசையில, மனோ கே எஸ் சித்ரா குரல்களில், ஹம்சத்வனி ராகத்தில் இசைஞானியின் ரம்மியமான இசை மழையில ஒரு மதுரகானம் உங்களுக்காக இப்போ வருது. வேலைக்காரன் பட பாடல். ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

குமரி பண்பலை 101 இன்றிரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர். இதில் சோழர் குலத்தோன்றல் கோப்பெரும் சோழன் உரை வழங்குகிறார் முனைவர் MD அருண்மொழி நங்கை அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடரில் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை பேராசிரியர் படைப்பாளர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம். மறக்காம கேளுங்க இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை.

நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் பகல் 12:26. நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோ.

நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இசை பிடிக்கும், இதயம் துடிக்கும். இணைந்திருப்பது மனந்தனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. மதுரகாரமே அடுத்து நாம கேட்க போறது. இந்த திரைப்படத்தின் எல்லா பாடல்களுமே ஹிட் அப்படின்னாலும் குறிப்பா இந்த பாடல் சம்திங் ஸ்பெஷல்ங்க. ஏன் அப்படின்னா, பல பாடல் போட்டிகளின் இறுதி சுற்றுல போட்டியாளர்கள் இந்த பாடலை பாடி அவங்களுக்கு முதல் பரிசு பெற்று தந்திருக்கு இந்த பாடல். மிகப்பெரிய போட்டிகளில் கூட அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பாடலை இசைஞானி இளையராஜா மெட்டமைக்க பாடலுக்கு அவ்வளோ அம்சமாக பொருத்தமாக கவிஞர் வைரமுத்து வரிகளை எழுதியிருக்காருங்க. பாடியிருக்கிறது வேற யாருங்க, நம்ம பாடுங்களா எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். இதோ அந்த இசை மழை இதோ உங்களுக்காக வருது. நம்ம எஃப்எம்ல வந்து கொண்டிருப்பது காதல் ஓவியம் படப்பாடல்.

சகன சகன தகன லகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:34. இந்த நேரத்துல ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரியகம் 101 நீங்க கேட்டுட்டே இருக்கிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. அடுத்த மதுரகானம் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி ஷைலஜா இணைந்து பாடியிருப்பது கவிஞர் வைரமுத்துடைய வரிகள். இளையராஜாவின் இன்னிசை. தென்னிந்தியாவின் 4 மொழிகள், தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு எல்லா மொழிகள்லையும் 100 நாட்களை தாண்டி ஓடிய ஒரு ஹிட் திரைப்படங்க இது. இந்த திரைப்படத்திலேருந்து ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் இளையராஜாவின் இசை மழையில் ஒரு மதுரகானம் வருது உங்களுக்காக. சலங்கை ஒலி படத்திலிருந்து

நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் ஹிரண

குமரி பண்பலை 101 இதுவரை உங்களுக்கு தந்தது மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. காலத்தை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு இது.

செய்திகளுக்கு பிறகு நலமாய் வாழ்வு மருத்துவ தொடர் உங்களுக்காக காத்திருக்கும். இன்றைய நாளின் பயணங்கள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜி லிஜு. இனி வருவது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து. ஸ்டே டியூன்ட் வித் குமர் FM 101. இது நம்ம FM.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தி

0: நடத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்படுவதோடு மட்டுமின்றி அவை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பினருக்கான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2029 டிசம்பர் மாதத்திற்குள் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கி சென்று பதுங்கியிருந்த போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய புள்ளியான நவ்பிரீத் சிங் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்த நவ்பிரீத் சிங் துருக்கி நாட்டு குடியுரிமையுடன் போலியான அடையாள அட்டை கொண்ட பெயருடன் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அந்த நபர் இந்தியா அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக பணியாற்றிய சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்கள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஊடக நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், கழுகுகள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதில் கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அனந்த்நாக் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள 2 சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலத்தில் விடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கங்கள் முழுமையாக ஏலம் விடப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாப்போ சிவஞானத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் அறியப்பட்ட அவர், மகாகவி பாரதியாரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு எழுத்து பணிகளை செழுமைப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தின் புகழை பரப்பியதால் சிலம்பு செல்வர் என்று மாப்போ சிவஞானம் போற்றப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியையும் மத்திய அரசு ஊரக பகுதி மகளிருக்கு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம். வேளாண் துறையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2023 நவம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. 1,261 கோடி ரூபாய் செலவில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின்

0: பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் அவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு உதவிடும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கான செலவினங்கள் குறைவதோடு ட்ரோன்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிரும் பொருளாதார வளர்ச்சி கண்டு வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன் வாங்குவதற்கான 80% நிதி உதவியை மத்திய அரசு வழங்குகிறது. இதற்கான உச்சவரம்பாக 8 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான கடனுதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தனது வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பூஜா கூறுகிறார். இது தங்களது குடும்பத்தின் நிதிச்சுமையை களைவதற்கு உதவியதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இந்த திட்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதோடு மட்டுமின்றி ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் வெகுவாக உயர்த்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: தில்லியில் காற்று மாசுபடுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு வரும் காலங்களில் உரிய பலன்கள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து தில்லி அரசு கொள்கைகளை வகுத்து வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார். செம்மொழி மராத்தி மையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று புனேயில் உள்ள டெக்கான் கல்லூரியில் இந்த மையத்தை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தனியார் நிறுவனத்தில் கொதிக்கலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருப்பதி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த தனியார் தொழிற்சாலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் வில்வித்தை பிரிவில் கும்கும் மொஹத் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் கோல்ஃப் போட்டியில் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சௌஹான் வெண்கலப்பதக்கம் வென்றார். கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் 212 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்றுமுன் வரை 10.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்தது. மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அன்டிம் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெராவத்தும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 18 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: புன்னகையாய்
3: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: என்றும்
3: உங்களுடன் உறவாடும்
2: குமரி
3: பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி ஒன்பலை 101. நேரம் 12:51. பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரம்.

0: வரதாரர் தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
1: பற்களில் பிரச்சனையா?
2: கவலை வேண்டாம்,
1: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
2: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
1: தரமான பல் சிகிச்சைக்கு
2: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
1: தொடர்புக்கு
2: 9751170666.
3: நலமாய் வாழ்வோம்.
0: ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகும் பல்வலி ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறார் பல்வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள்.
4: ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் பல்லு வலி இருக்கு டாக்டர் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா டூத் வந்து இமீடியட்டா ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் காமனா பெயின் வர்றது வந்து ரொம்ப நார்மல் தான். இது வந்து நமக்கு வந்து இன்னும் இந்த பல்ல வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். ஸோ ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டூத்தோட உள்ளடி இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த வேரெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி நம்ம பண்ணி அதை சீல் பண்ணிடுவோம். அது வந்து ரொம்ப ரேரான சினாரியோ. நம்மளோட பல்லோட வேர்களோட அனாட்டமி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இல்லனா நம்ம ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் அதுல வந்து திரும்பவும் பர்சிஸ்டண்டா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ரூட் கெனால் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால மட்டும்தான் மெயின்லி வந்து ஃபெயிலியர் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரிசால்வ் பண்ண முடியற ஒரு இஷ்யூஸ் தான். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து பேஷண்ட்ஸ் காமனா சொல்றது வந்து கடிக்கும் போது வலி இருக்கு, ஸ்வெல்லிங் இருக்கு, அப்புறமா வந்து எனக்கு வந்து தண்ணி குடிக்கவே முடியல, வீக்கம் போட்டிருக்கு, இப்படின்னு எல்லாம் காமனா அவங்க சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது என்னன்னா நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இதுல வந்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆல்ரெடி ரூட் கெனால் பண்ண பல்ல வந்து நம்ம திரும்பவும் ரூட் கெனால் பண்றோம். அதாவது உள்ளாடி இருக்க ஃபில்லிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் கிளீனிங் பண்ணிட்டு எதனால வந்து நம்மளால வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆச்சு அப்படிங்கிற டயக்னோஸ் பண்ணிட்டு அது வந்து நம்ம திரும்பவும் ரூட் கெனால் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி சீல் பண்ணிடலாம். இதுவும் பண்ணி நமக்கு சரி ஆகல அப்படின்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நீங்க பயப்படுற மாதிரி அவ்வளோ சீரியஸான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது ஒன்றும் இல்லை, நம்மளோட வேரோட டிப்பை வந்து நம்ம வந்து இந்த ஈனி எல்லாம் வந்து இந்த சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணிட்டு அந்த டிப்பை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம். இதுதான் வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன். அந்த ரூட் டிப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்து அதுக்கு சேர்ந்து இருக்க அந்த இன்ஃபெக்ஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த டிப்பையும் நம்ம சீல் பண்ணி க்ளோஸ் பண்றதுதான் சர்ஜிக்கல் ஆப்ஷன். இது வந்து நீங்க வந்து வித்இன் லைக் அ டே, வித்இன் லைக் இட் வில் டேக் மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 1 hour டைம் தான் நமக்கு எடுக்கும். ஸோ இது வந்து எல்லாமே வந்து லோக்கல் அனஸ்தேஷியால தான் நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா பெயின்லெஸ்ஸா தான் இருக்கும். அண்ட் டாக்டர்ஸ் கண்டிப்பா வந்து டேப்லெட்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் நமக்கு வந்து பல்ல சேவ் பண்ற லாஸ்ட் 2 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்.
0: ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகும் பல்வலி ஏற்பட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கியவர் பல்வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வும் கேட்டீர்கள்.
1: பற்களில் பிரச்சனையா?
2: கவலை வேண்டாம்,
1: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
2: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
1: தரமான பல் சிகிச்சைக்கு
2: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
1: தொடர்புக்கு
2: 9751170666.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101. நேரம் 12:55.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: 101.01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? கேட்பதற்கு முன்,
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமார்க், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புது, நாகர்கோவில், 9842111394.
0: செய்தி தெரியுமா? இன்னைக்கு செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில டாக்கி ரிவர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். டாக்கி ரிவர்,

இதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் இல்லையா? அதாவது இந்த ரிவர் கண்ணாடி போல அப்படியே கிளியரா இருக்குமாங்க. ஆற்றுக்குள்ள படகு மிதக்குதான் இல்ல காத்துல மிதக்குதான் அப்படின்னு நம்மளையே ஒரு நிமிஷம் குழப்பிடுமா? அப்படி ஒரு அழகான இடம் இருக்குதுங்க, அதுதான் டாக்கி உமன் காட் ரிவர். சரி, இப்போ நம்ம கற்பனையில ஒரு சின்ன பயணம் போகலாமா? நம்ம முன்னாடி ஒரு ஆறு இருக்கு, ஆனா அந்த ஆற்றோட தண்ணீரை பார்த்தா இது உண்மையிலேயே தண்ணி தானா இல்ல நம்ம கண்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா அந்த தண்ணீர் அவ்வளவு கிளியரா தெளிவாக இருக்குமா? மேகாலய மாநிலத்துல இந்தியா வங்கதேச எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கிற டாக்கி பகுதி இயற்கை அழகுக்காக ரொம்பவே பிரபலமானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதியில ஓடக்கூடிய உமன் காட் ரிவர், அதாவது பொதுவாக இதை எப்படி சொல்றாங்கன்னா டாக்கி ரிவர் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. சில இடங்கள்ல இருக்கிற ஆற்று தண்ணீரை பார்த்தா தண்ணீர் எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த உமன் காட் ரிவர்ல தண்ணி தெளிவாக இருக்கிறதால ஆற்றுக்குள்ள இருக்கிற பாறைகள், ஆற்றின் அடிப்பகுதி, சுத்தி இருக்கிற இயற்கை காட்சிகள்னு எல்லாமே கண்களுக்கு அழகாகவே தெரியும். சுற்றிலும் பசுமையான மலைகள், ஒரு பக்கம் அமைதியா ஓடிட்டு இருக்கிற ஆறு, மறுபக்கம் வானத்தை தொடர மாதிரி தெரியக்கூடிய மலை தொடர்கள். இந்த ஆறானது சுமார் 1800 மீட்டர் உயரத்துல ஷில்லாங் சிகரத்திற்கு அருகில் உள்ள கிழக்கு சரிவுகள்ல தொடங்குகிறதாம். இந்த ஆறு அமைதியான சுற்றுலா அனுபவத்துக்கு மட்டும் இல்லாம அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்க்குமே ரொம்பவே பிரபலமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆத்துல படகு சவாரி மிகவும் பிரபலமானது. படகில் அமர்ந்து பயணம் செய்யும் போது நீல பச்சை நிறத்தில் மின்னக்கூடிய தண்ணீர், சுற்றிலும் இருக்கும் பசுமையான மலைகள், இயற்கை நமக்காகவே வரைந்த ஓவியம் போல தெரியுமாம். மழைக்காலத்துல இந்த பகுதியின் ஆற்றின் நீர்மட்டமும் நீரின் தோற்றமும் மாறக்கூடும். அதனால் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு புகைப்படத்திலும் ஒரே மாதிரியான தெளிவான தண்ணீர் இருக்கும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. பாத்தீங்களா, இயற்கை எவ்வளவு அழகான விஷயங்களை உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த உமன் காட் ரிவர். இந்த ஆத்த பார்க்க போகணும் அப்படின்னு நினைச்சா கண்கள் மட்டும் போதாதுங்க, இயற்கையை ரசிக்கிற மனசும் வேண்டும்.

0: பெருமைமிகு பாரதம். சென்னை மெட்ரோ ரயில் உரை சித்திரம். எழுதியவர் வி. ஹேமலதா.
1: இன்றைய நமது நிகழ்ச்சியில் நாம் இந்தியாவில் உள்ள, அதிலும் குறிப்பாக சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில்களின் வரலாறு மற்றும் போக்குவரத்து வசதிகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம்.
2: தொழில், கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், வணிகம், திரைப்படம், துறைமுகம், சுற்றுலா என பல்வேறு துறைகளில் சென்னை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் மக்கள் சென்னையை நோக்கி குடிபெயர்ந்து வருகின்றனர். இதனால் நகரத்தின் மக்கள் தொகையும் நகர்ப்புற

0: விரிவாக்கமும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன.
1: மக்கள் தொகை அதிகரிப்புடன் வீடுகள், அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கையும் பெருகியுள்ளது. இதன் நேரடி விளைவுகளில் மிக முக்கியமான ஒன்றாக போக்குவரத்து நெரிசல் உருவெடுத்துள்ளது. சென்னையின் மக்கள் தொகை அதிகரிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. வேலைவாய்ப்பு தேடி கிராமப்புறங்களிலிருந்தும் சிறிய நகரங்களிலிருந்தும் மக்கள் சென்னைக்கு வருகின்றனர். தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி தொழில், கட்டுமானம், சேவைத்துறை, சுகாதாரம், கல்வி மற்றும் வணிகத்துறைகளின் வளர்ச்சி அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது.
0: மேலும் சென்னை சிறந்த கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ வசதிகளை கொண்ட நகரமாக இருப்பதால் மாணவர்கள், நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நீண்ட காலம் இங்கு வந்து தங்குகின்றனர். துறைமுகம் மற்றும் தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியும் நகரத்தின் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. சென்னையின் மையப்பகுதிகளில் நிலத்தின் விலை மற்றும் வாடகை அதிகரித்ததால் மக்கள் புறநகர் பகுதிகளை நோக்கி குடியேறத் தொடங்கினர். இதனால் தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி, சோழிங்கநல்லூர், கேளம்பாக்கம் போன்ற பகுதிகள் வேகமாக வளர்ச்சி பெற்றன. ஆனால் குடியிருப்பு பகுதிகள் நகரின் பல்வேறு திசைகளில் விரிவடைந்தாலும் வேலைவாய்ப்புகள் பெரும்பாலும் குறிப்பிட்ட மையங்களில் குவிந்திருக்கின்றன. இதனால் தினமும் புறநகரிலிருந்து நகர மையத்திற்கும் தொழில் மற்றும் தகவல் தொழில்நுட்ப மையங்களுக்கும் மக்கள் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது.
1: மக்கள் தொகை அதிகரிப்புடன் தனிநபர் வாகனங்களின் பயன்பாடும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் வேலை அல்லது கல்விக்காக வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒரே குடும்பத்தில் பல வாகனங்களை பயன்படுத்தும் நிலையும் காணப்படுகிறது. பொது போக்குவரத்து வசதிகள் இருந்த போதிலும் சிலர் நேரத்தை மிச்சப்படுத்துதல், தனிப்பட்ட வசதி, பயணத்தின் நெகிழ்வுத்தன்மை போன்ற காரணங்களுக்காக சொந்த வாகனங்களை தேர்வு செய்கின்றனர். இதனால் சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து சாலை கொள்ளளவை விட போக்குவரத்து தேவை அதிகமாகும் போது நெரிசல் ஏற்படுகிறது.
0: கிண்டி, வடபழனி, கோயம்பேடு, அண்ணா சாலை, டி நகர், அடையாறு, வேளச்சேரி, பெருங்குடி, சோழிங்கநல்லூர், ஓஎம்ஆர் பகுதிகள், தாம்பரம், பெருங்களத்தூர், பூந்தமல்லி, அம்பத்தூர் போன்ற பகுதிகளில் குறிப்பிட்ட நேரங்களில் கடுமையான நெரிசல் ஏற்பட்டு விடுகிறது. குறிப்பாக அலுவலகங்கள் அதிகமாக அமைந்திருக்கும் தகவல் தொழில்நுட்ப பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளில் காலை நேரத்திலும் அலுவலகங்கள் முடியும் மாலை நேரத்திலும் வாகன நெரிசல் அதிகரிக்கிறது. புறநகர் ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பயணிகள் மற்றும் வாகனங்களின் அதிகரிப்பு போக்குவரத்துக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது.
1: சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு மக்கள் தொகை அதிகரிப்பு மட்டுமே காரணமல்ல, பல காரணிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இப்பிரச்சினையை உருவாக்குகின்றன. முதலாவது காரணி, நகரம் வேகமாக வளரும் போது அதற்கேற்ப சாலை வசதிகள், நடைபாதைகள், வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் பொது போக்குவரத்து இணைப்புகள் என நகர்ப்புற திட்டமிடல் செயலுக்கு வராவிட்டால் நெரிசல் உருவாகும். இரண்டாவது, குறுகிய தூரங்களுக்கு கூட தனிநபர் வாகனங்களான கார் அல்லது இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துவது சாலைகளின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்கிறது. மூன்றாவது, சாலையோர ஆக்கிரமிப்புகள் மற்றும் ஒழுங்கற்ற வாகன நிறுத்தமாகும். சாலையின் ஒரு பகுதி வாகன நிறுத்தத்திற்கோ அல்லது வணிக பயன்பாட்டிற்கோ பயன்படுத்தப்படும் போது வாகனங்கள் செல்லக்கூடிய இடம் குறைகிறது.
0: நான்காவது, மேம்பாலம், குடிநீர் குழாய், கழிவுநீர் அமைப்பு, மழைநீர் வடிகால் போன்ற பணிகள் நடைபெறும் போது சில சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. ஐந்தாவதாக, கனமழையின் போது சாலைகளில் நீர் தேங்கினால் வாகனங்களின் வேகம் குறைகிறது. சில சாலைகளில் மாற்றுப்பாதைகள் தேவைப்படுவதால் நெரிசல் மேலும் அதிகரிக்கிறது. ஆறாவது, போக்குவரத்து விதிமீறல்கள், தவறான இடங்களில் வாகனங்களை நிறுத்துதல், சிக்னல்களை மதிக்காமல் செல்வது, திடீரென்று பாதையை மாற்றுதல் போன்ற செயல்களும் போக்குவரத்து ஓட்டத்தை பாதிக்கின்றன.
1: போக்குவரத்து நெரிசல் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. முதன்மையாக பயண நேரம் அதிகரிக்கிறது. சில கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கே அதிக நேரம் செலவாகும் நிலை ஏற்படுகிறது. இதனால் பணியாளர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போன்றோர் தங்கள் நேரத்தை இழக்கின்றனர். நெரிசலில் வாகனங்கள் நீண்ட நேரம் மெதுவாக அல்லது நிறுத்தப்பட்ட நிலையில் இயங்குவதால் எரிபொருள் வீணாகிறது. இதனால் குடும்பங்களின் போக்குவரத்து செலவு அதிகரிக்கிறது. வணிக நிறுவனங்களுக்கும் சரக்குகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் நேரம் அதிகரிப்பதால் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. மேலும் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் காற்று மாசுபடுத்திகள் நகரத்தின் நகரத்தின் காற்றுத்தரத்தை பாதிக்கின்றன. அதிகப்படியான ஹார்ன் ஒலி மற்றும் வாகன எரிச்சல் ஒலி மாசுபாட்டையும் அதிகரிக்கிறது.
0: அவசரகால சேவைகளுக்கும் நெரிசல் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் போன்றவை நெரிசலில் சிக்கும் போது அவை செல்ல வேண்டிய இடத்தை விரைவாக அடைவது

0: அதில் சிரமம் ஏற்படலாம். இப்படி சென்னையின் பலதரப்பட்ட போக்குவரத்து பிரச்சனைகளை சமாளிக்க கொண்டு வரப்பட்டதுதான் மெட்ரோ ரயில் திட்டம். மெட்ரோ நிலையங்களுடன் பேருந்து, புறநகர் ரயில் மற்றும் பிற போக்குவரத்து வசதிகளை சிறப்பாக இணைத்தால் மக்கள் தனியார் வாகனங்களை விட்டுவிட்டு பொது போக்குவரத்தை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். குறிப்பாக ஒருங்கிணைந்த போக்குவரத்து என்ற அணுகுமுறை சென்னைக்கு மிகவும் தேவையானதாகும். சென்னையில் செயல்படும் மெட்ரோ ரயில் பற்றி தெரிந்து கொள்ளும் முன்பு இந்தியாவில் உள்ள மெட்ரோ ரயில்களின் வரலாற்றையும் வளர்ச்சியையும் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம்.
1: இந்தியாவின் நகர்ப்புற போக்குவரத்து வரலாற்றில் மெட்ரோ ரயில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதன் முதலில் 1984 அக்டோபர் 24 அன்று கொல்கத்தாவில் தொடங்கியது. இதன் மூலம் இந்தியா நவீன மெட்ரோ ரயில் போக்குவரத்து கொண்ட நாடுகளின் வரிசையில் இணைந்தது. பின்னர் டெல்லி, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு மெட்ரோ சேவை விரிவடைந்தது. ஆரம்பத்தில் சுமார் 3.4 கிலோமீட்டர் சுரங்கப்பாதையில் தொடங்கப்பட்ட கொல்கத்தா மெட்ரோ சேவை இன்று பல வழித்தடங்களுடன் விரிவடைந்துள்ளது. டெல்லி மெட்ரோ 2002 தொடங்கப்பட்டது. டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தின் பல பகுதிகளை இணைக்கும் மிகப்பெரிய மெட்ரோ வலை அமைப்பாக இது வளர்ந்துள்ளது. பெங்களூருவில் நம்ம மெட்ரோ என்ற பெயரில் 2011 தொடங்கப்பட்டது. நகரின் கடுமையான சாலை நெரிசலை குறைப்பதில் இது முக்கிய பங்காற்றுகிறது. மும்பை மெட்ரோவின் முதல் வழித்தடம் 2014 தொடங்கியது. புறநகர் ரயிலுடன் இணைந்து நகரின் போக்குவரத்து தேவையை நிறைவேற்றுகிறது.
0: மேலும் ஜெய்ப்பூர், கொச்சி, ஹைதராபாத், லக்னோ, நாக்பூர், கான்பூர், புனே, ஆக்ரா, அகமதாபாத், காந்திநகர், நொய்டா, கிரேட்டர் நொய்டா, குருகிராம், போபால், இந்தூர், பாட்னா போன்ற நகரங்களிலும் மெட்ரோ ரயில் சேவை செயல்பாட்டில் உள்ளது. இந்தியாவில் 26 நகரங்களில் சுமார் 1095 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ வலையமைப்பு செயல்பாட்டில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. 2014 முன்பு இந்தியாவில் சுமார் 248 கிலோமீட்டர் மெட்ரோ வலையமைப்பே செயல்பாட்டில் இருந்தது. அதன் பின்னர் பல புதிய நகரங்களுக்கு மெட்ரோ விரிவடைந்தது.
1: இப்போது நாம் நமது சென்னை மெட்ரோ ரயிலின் வரலாறு பற்றியும் வளர்ச்சி பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சென்னை நகரம் விரிவடைந்த போது நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையேயான பயண தேவை அதிகரித்தது. பேருந்துகள், புறநகர் ரயில்கள் மற்றும் சாலை போக்குவரத்து ஆகியவை இருந்த போதிலும் அதிகரித்து வந்த பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய வேகமான மற்றும் நம்பகமான போக்குவரத்து அமைப்பு தேவைப்பட்டது. குறிப்பாக நகரின் முக்கியமான பகுதிகளில் சாலை நெரிசல் அதிகரித்தது. இதனால் பொது போக்குவரத்தில் ரயில் அடிப்படையிலான புதிய அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மக்கள் தொகை மற்றும் வாகனங்களின் அதிகரிப்பை கருத்தில் கொண்டு நிலையான நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பை உருவாக்கும் நோக்கில் சென்னை மெட்ரோ திட்டம் உருவாக்கப்பட்டது.
0: சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பான நிறுவனத்தை உருவாக்கியது. அதன் பெயர்தான் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட். சுருக்கமாக சொல்வது என்றால் சிஎம்ஆர்எல். சிஎம்ஆர்எல் நிறுவனம் 2007 December 3 அன்று இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிறுவனம் சென்னை மெட்ரோ திட்டத்தை திட்டமிடுதல், கட்டுமானத்தை ஒருங்கிணைத்தல் மற்றும் ரயில் சேவைகளை இயக்குதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை மெட்ரோவின் முதல் கட்ட திட்டம் 2 முக்கிய வழித்தடங்களை கொண்டதாக உருவாக்கப்பட்டது. வழித்தடம் 1 வண்ணாரப்பேட்டை முதல் விமான நிலையம் வரையும், வழித்தடம் 2 சென்னை சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையும் திட்டமிடப்பட்டது. முதல் கட்டத்தின் மொத்த நீளம் சுமார் 45 கிலோமீட்டர். இதில் 32 மெட்ரோ நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அவற்றில் 19 நிலையங்கள் சுரங்கப்பாதையிலும் 13 நிலையங்கள் உயர்த்தப்பட்ட பாதையிலும் அமைந்திருக்கின்றன. முதல் கட்டத்தில் சுமார் 55% பாதை சுரங்கமாகவும் மீதமுள்ள பகுதி உயர்த்தப்பட்ட பாதையாகவும் அமைக்கப்பட்டது.
1: இந்த அமைப்பு சென்னையின் முக்கியமான வணிக, குடியிருப்பு மற்றும் போக்குவரத்து மையங்களை இணைக்கும் வகையில் திட்டமிடப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டத்தின் கட்டுமான பணிகள் மிகப்பெரிய பொறியியல் சவாலாக இருந்தன. சென்னையின் அடர்த்தியான நகர்ப்புற பகுதிகளில் உயர்த்தப்பட்ட பாலங்கள் அமைப்பதுடன் முக்கியமான பகுதிகளின் கீழ் சுரங்கப்பாதைகளும் அமைக்க வேண்டியிருந்தது. சாலைகளின் கீழ் சுரங்கங்களை அமைப்பது மிகவும் சிக்கலான பணியாக இருந்தது. குடிநீர் குழாய்கள், கழிவுநீர் குழாய்கள், மின்சார கேபிள்கள் மற்றும் ஏற்கனவே இருந்த பிற உள்கட்டமைப்புகளை பாதுகாத்தபடி சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. மெட்ரோ திட்டத்தின் சுரங்கப் பகுதிகளில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதனால் சென்னையின் அடர்த்தியான நகர்ப்புற பகுதிகளிலும் போக்குவரத்தை முற்றிலும் முடக்காமல் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடிந்தது.
0: சென்னை மெட்ரோவின் வரலாறு

0: வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக முதல் ரயில் சோதனை ஓட்டம் அமைந்தது. 2013 நவம்பர் 6 அன்று கோயம்பேட்டில் முதல் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பிரேசிலில் இருந்து கொண்டுவரப்பட்ட முதல் ரயில் பெட்டியை பயன்படுத்தி இந்த சோதனை நடத்தப்பட்டது. அதே நிகழ்வில் மின்சார துணை நிலையமும் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்வு சென்னை மெட்ரோவின் செயல்பாட்டு வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாக அமைந்தது.
1: சென்னை மெட்ரோவின் பொதுமக்களுக்கான சேவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய ஆண்டு 2015. 29 ஜூன் 2015 அன்று கோயம்பேடு ஆலந்தூர் வரையிலான சுமார் 10.15 கிலோமீட்டர் உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இதுவே சென்னையின் முதல் மெட்ரோ பயணிகள் சேவையாகும். இந்த தொடக்கம் சென்னையின் பொது போக்குவரத்து வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. நகர மக்கள் முதன்முறையாக நவீன மெட்ரோ ரயிலில் பயணிக்க தொடங்கினர். கோயம்பேடு ஆலந்தூர் வழித்தடத்தில் மெட்ரோ சேவை தொடங்கியதன் மூலம் சென்னை இந்தியாவின் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட நகரங்களின் வரிசையில் முக்கிய இடத்தை பெற்றது. முதல் சேவை தொடங்கிய பின்னர் மெட்ரோ திட்டம் விரைவாக விரிவுபடுத்தப்பட்டது. 21 செப்டம்பர் 2016 அன்று லிட்டில் மவுண்ட் முதல் விமான நிலையம் வரையிலான உயர்த்தப்பட்ட வழித்தடம் திறக்கப்பட்டது.
0: இந்த பகுதி சுமார் 8.6 கிலோமீட்டர் நீளமுடையது. லிட்டில் மவுண்ட், கிண்டி, ஆலந்தூர், நங்கநல்லூர் சாலை, மீனம்பாக்கம் மற்றும் விமான நிலையம் ஆகிய முக்கிய நிலையங்களை இது இணைத்தது. இதன் மூலம் சென்னை விமான நிலையம் நகரின் மெட்ரோ ரயில் வலையமைப்புடன் நேரடியாக இணைக்கப்பட்டது. விமான பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்களுக்கு இது முக்கியமான போக்குவரத்து வசதியாக மாறியது.
1: சென்னை மெட்ரோவின் மற்றொரு முக்கிய சாதனை சுரங்க ரயில் சேவையின் தொடக்கமாகும். 14 மே 2017 அன்று திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையிலான முதல் சுரங்க மெட்ரோ வழித்தடம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. இது சென்னை நகரின் நிலத்தடியில் நவீன ரயில் போக்குவரத்து உருவாகியதற்கான முக்கியமான நிகழ்வாகும். இதன் மூலம் சென்னை மெட்ரோ உயர்த்தப்பட்ட ரயில் மட்டுமல்லாமல் சுரங்கப்பாதை ரயில் சேவையையும் கொண்ட நகரமாக மாறியது. 25 மே 2018 அன்று நேரு பூங்காவிலிருந்து சென்னை சென்ட்ரல் மற்றும் சைதாப்பேட்டையிலிருந்து AGDMS ஆகிய சுரங்கப் பகுதிகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டன. சென்னை சென்ட்ரல் போன்ற மிக முக்கியமான ரயில் முனையத்துடன் மெட்ரோ இணைக்கப்பட்டதால் மெட்ரோ ரயில், புறநகர் ரயில் மற்றும் நீண்ட தூர ரயில் பயணங்களுக்கு இடையே போக்குவரத்து இணைப்பு மேம்பட்டது.
0: சென்னை மெட்ரோ முதல் கட்டத்தினுடைய மிக முக்கியமான நிறைவு நிகழ்வு 10 பிப்ரவரி 2019 அன்று நடைபெற்றது. AGDMS முதல் வண்ணாரப்பேட்டை வரையிலான சுரங்கப்பகுதி திறக்கப்பட்டதன் மூலம் முதல் கட்டத்தின் சுமார் 45 கிலோமீட்டர் வலையமைப்பு முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தது. இதன் மூலம் சென்னை வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு இடையே மெட்ரோ பயண வசதி பெரிதும் மேம்பட்டது. முதல் கட்டம் நிறைவடைந்த பின்னரும் மெட்ரோ வலையமைப்பை மேலும் விரிவுபடுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே சுமார் 9.05 கிலோமீட்டர் நீளமுடைய முதல் கட்ட விரிவாக்கம் உருவாக்கப்பட்டது. இதில் 9 நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அவற்றில் 7 உயர்த்தப்பட்ட நிலையங்களும் 2 சுரங்க நிலையங்களும் அடங்கும்.
1: இந்த விரிவாக்கம் வடசென்னையின் முக்கியமான பகுதிகளை மெட்ரோ வலை அமைப்புடன் இணைத்தது. 14 பிப்ரவரி 2021 அன்று வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரையிலான பெரும் பகுதி சேவை பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. மீதமிருந்த திருவொற்றியூர், தேரடி மற்றும் விம்கோ நகர் தொடர்பான நிலைய பணிகளும் பின்னர் நிறைவு செய்யப்பட்டு 13 மார்ச் 2022 அன்று செயல்பாட்டுக்கு வந்தன. சென்னை மெட்ரோவின் முக்கியமான சிறப்புகளில் ஒன்று அதன் நவீன தொழில்நுட்ப அமைப்பாகும். உயர்த்தப்பட்ட பாதைகள் மற்றும் சுரங்கப் பாதைகள் இரண்டும் பயன்படுத்தப்படுகின்றன. மெட்ரோ நிலையங்களில் பயணிகள் எளிதாக மேல் மற்றும் கீழ்த்தளங்களுக்கு செல்ல மின் தூக்கிகள் மற்றும் நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயணத்தை எளிதாக்கும் வகையில் இவ்வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன.
0: மின்னணு டிக்கெட், ஸ்மார்ட் கார்டு, QR குறியீடு உள்ளிட்ட பல்வேறு டிக்கெட் முறைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் விரைவாகவும் எளிதாகவும் பயணம் மேற்கொள்ள முடிகிறது. சென்னை மெட்ரோவின் அடுத்த பெரிய வளர்ச்சி Phase 2 என்று சொல்லப்படும் கட்டம் 2 ஆகும். நகரத்தின் வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை மேலும் சிறப்பாக இணைக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. கட்டம் 2 3 முக்கிய வழித்தடங்கள் உள்ளன. மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் 2 வரையும், லைட் ஹவுஸ் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரையும், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையும் மொத்தமாக சுமார் 118.9 கிலோமீட்டர் நீளத்திலும் 128 நிலையங்களுடனும் இந்த கட்டம்

0: திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மதிப்பிடப்பட்ட திட்ட செலவு ரூபாய் 63,246 கோடி ஆகும்.
1: இதன் மூலம் முதல் கட்டத்துடன் இணைந்து சென்னை மெட்ரோவின் மொத்த வலையமைப்பு சுமார் 173 கிலோமீட்டராக விரிவடையும் என மத்திய அரசின் அறிவிப்பு தெரிவிக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் என்பது வெறும் போக்குவரத்து வசதி மட்டுமல்ல, அது நகரத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கியமான உள்கட்டமைப்பாக மாறியுள்ளது. சாலை போக்குவரத்தில் பயணிக்கும் மக்களில் ஒரு பகுதியினரை மெட்ரோவுக்கு மாற்றுவதன் மூலம் சாலைகளில் வாகன நெரிசலை குறைக்க முடியும். இதனால் எரிபொருள் சேமிப்பு, பயண நேர குறைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல நன்மைகள் கிடைக்கின்றன.
0: மேலும் மெட்ரோ நிலையங்களை பேருந்துகள்

0: போன்ற பல நன்மைகள் கிடைக்கின்றன.
1: மேலும் மெட்ரோ நிலையங்களை பேருந்துகள், புறநகர் ரயில்கள் மற்றும் பிற போக்குவரத்து வசதிகளுடன் இணைப்பது நகரத்தின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து அமைப்பை வலுப்படுத்துகிறது. சென்னை மெட்ரோ ரயிலின் வரலாறு என்பது சென்னை நகரத்தின் வளர்ச்சியுடன் இணைந்த ஒரு முக்கியமான வரலாறாகும். 2007 CMRL நிறுவனம் உருவாக்கப்பட்டதில் தொடங்கி 2013 முதல் சோதனை ஓட்டம், 2015 முதல் பயணிகள் சேவை, 2017 முதல் சுரங்க மெட்ரோ, 2019 முதல் கட்ட நிறைவு, 2021-22 வட சென்னை விரிவாக்கம் என மெட்ரோ பல முக்கிய மைல்கற்களை கடந்துள்ளது.
0: இன்று சென்னை மெட்ரோ நகரின் அன்றாட வாழ்க்கையின் முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. எதிர்காலத்தில் கட்டம் 2 Phase 2 செயலாக்கத்தில் இருக்கும் திட்டம் நிறைவேறும் போது சென்னை நகரின் பல பகுதிகள் மேலும் நெருக்கமாக இணைக்கப்படும். இதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைத்து வேகமான, பாதுகாப்பான, நவீன மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பொது போக்குவரத்து அமைப்பாக சென்னை மெட்ரோ மேலும் வளர்ச்சி பெறும். மெட்ரோ ரயில் நிலையங்கள் வெறும் ரயில் ஏறி இறங்கும் இடங்களாக மட்டுமல்லாமல் பாதுகாப்பான, வசதியான, அனைவரும் எளிதில் பயன்படுத்தக்கூடிய நகர்ப்புற போக்குவரத்து மையங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சென்னை மெட்ரோ நிலையங்களில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு நவீன வசதிகள் வழங்கப்படுகின்றன.
1: முதியவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அதிகமான பொருட்களுடன் பயணம் செய்பவர்களுக்காக மின் தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நிலையத்தின் பல்வேறு தளங்களுக்கு விரைவாக செல்ல நகரும் படிக்கட்டுகள் உள்ளன. சென்னை மெட்ரோவின் பல நிலையங்களில் தெருமட்டத்திலிருந்து கான்கோர்ஸ் மற்றும் பிளாட்ஃபார்ம் பகுதிகளுக்கு செல்லும் வகையில் இவை அமைக்கப்பட்டுள்ளன. பயணிகளின் தேவைக்காக பல மெட்ரோ நிலையங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்கள், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சில நிலையங்களில் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை போன்ற கூடுதல் வசதிகளும் உள்ளன.
0: மெட்ரோ நிலையங்களில் சக்கர நாற்காலி, தடையற்ற நுழைவு பாதை, தாழ்வான உயரத்தில் குடிநீர் வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைகள், பிரெயில் வசதிகள் மற்றும் கைப்பிடிகள் போன்றவை வழங்கப்படுகின்றன. சக்கர நாற்காலி மற்றும் ஸ்ட்ரெச்சர் போன்றவையும் நிலைய கட்டுப்பாட்டு அறைகளில் வைத்திருப்பதாக சென்னை மெட்ரோ குறிப்பிடுகிறது. பயணிகளின் பாதுகாப்பிற்காக CCTV கண்காணிப்பு, பாதுகாப்பு சோதனை, தீ எச்சரிக்கை அமைப்பு, அவசர வெளியேறும் வழிகள் மற்றும் எமர்ஜென்சி ஷாப் வசதி உள்ளன. நிலையங்களில் அவசர நிலையை சமாளிக்க தீயணைப்பு மற்றும் மருத்துவ உதவிக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. திடீர் உடல்நலக்குறைவு அல்லது சிறிய விபத்து ஏற்பட்டால் உடனடி உதவி வழங்குவதற்காக முதலுதவி பெட்டி கட்டுப்பாட்டு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தேவையான போது அருகிலுள்ள மருத்துவமனைகளின் உதவியை பெறும் வகையில் அவசர வசதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன.
1: ரயில் வருகை, புறப்படும் நேரம், செல்லும் திசை போன்ற தகவல்களை பயணிகள் தெரிந்து கொள்ள பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே சிஸ்டம் மற்றும் ஒலிபெருக்கி அறிவிப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் புதிய பயணிகளும் சரியான நடைமேடை மற்றும் ரயிலை எளிதாக கண்டறிய முடிகிறது. நிலையங்களில் டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் தானியங்கி டிக்கெட் வழங்கும் இயந்திரங்கள் போன்ற வசதிகள் உள்ளன. இதன் மூலம் பயணிகள் விரைவாக டிக்கெட் பெற முடிகிறது. ஸ்மார்ட் கார்டு மற்றும் QR அடிப்படையிலான பயண வசதிகளும் மெட்ரோ அமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. நடக்க முடியாதவர்கள் அல்லது தற்காலிகமாக நடமாட்ட குறைபாடு உள்ளவர்களுக்கு வீல் சேர் வசதி வழங்கப்படுகிறது. நிலையத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வகையில் மின்தூக்கி வசதியும் இருப்பதால் மாற்றுத்திறனாளிகள் சுயமாக பயணம் செய்வது எளிதாகிறது.
0: பல மெட்ரோ நிலையங்களில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் உள்ளன. இதனால் மக்கள் தங்கள் வாகனங்களை நிலையத்தில் நிறுத்திவிட்டு மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய முடிகிறது. இதுபோன்ற பார்க் அண்ட் ரைடு வசதி சாலை நெரிசலை குறைக்கவும் உதவுகிறது. சில மெட்ரோ ரயில் நிலையங்களில் கடைகள், உணவகங்கள் மற்றும் சிறிய வணிக நிலையங்கள் செயல்படுகின்றன. இதனால் பயணிகள் தங்களுக்கு தேவையான உணவு, பானங்கள், அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். சில சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன. இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் முயற்சியாகும். மெட்ரோ நிலையத்திலிருந்து பயணிகள் தாங்கள் செல்ல நினைக்கும் இடத்திற்கு எளிதாக செல்ல பேருந்து, மிதிவண்டி மற்றும் பிற போக்குவரத்து இணைப்புகள் வழங்கப்படுகின்றன. சில நிலையங்களில் MTC சிற்றுந்து இணைப்பும் மிதிவண்டி வசதியும் காணப்படுகிறது. பயணிகள் காத்திருக்கும் போது அமருவதற்கான இருக்கைகள் மற்றும் தேவையான காத்திருப்பு பகுதிகள் உள்ளன. குறிப்பாக முதியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் பயன்படுத்துவதற்கு இவை பயனுள்ளதாக உள்ளன.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிசிடிவி கண்காணிப்பு, பாதுகாப்பு சோதனை மற்றும் உதவி மையங்கள் உள்ளன. சில நிலையங்களில் ஃபீடிங் ரூம் எனப்படும் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறைகளும் வழங்கப்பட்டுள்ளன. மெட்ரோ ரயில் நிலையங்களில் வழங்கப்படும் வசதி

0: நீங்கள் பயணிகளின் பாதுகாப்பு, வசதி, வேகம், சுகாதாரம் மற்றும் அனைவருக்கும் சமமான அணுகல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளன. மின்தூக்கி, நகரும் படிக்கட்டு, குடிநீர், கழிப்பறை, முதலுதவி, சிசிடிவி, தகவல் பலகை, சக்கர நாற்காலி, வாகன நிறுத்தம், கடைகள், இவி சார்ஜிங் மற்றும் பலவிதமான போக்குவரத்து வாகனங்கள் போன்ற வசதிகள் மெட்ரோவை வெறும் ரயில் சேவையாக இல்லாமல் முழுமையான நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பாக மாற்றுகின்றன.
1: அடுத்ததாக நாம் மெட்ரோ ரயிலை பயன்படுத்தும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை பற்றி தெரிந்து கொள்வோம். மெட்ரோ ரயில் நகர்ப்புற போக்குவரத்தில் வேகமான, பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்தை வழங்குகிறது. ஆனால் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் மற்ற பயணிகளின் வசதிக்கும் நாம் அனைவரும் சில அடிப்படை விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகும். முதலில் நாம் செய்ய வேண்டியவை எவை என்றால், பயணிக்கும் நிலையம் மற்றும் சேரும் நிலையத்திற்கு ஏற்ப சரியான டிக்கெட் அல்லது QR டிக்கெட் பெற வேண்டும். டிக்கெட் கவுண்டர் மற்றும் தானியங்கி டிக்கெட் இயந்திரங்களில் பொறுமையுடன் வரிசையை பின்பற்ற வேண்டும். பயணிகள் குறிப்பிட்ட வழிகளில் மட்டுமே நிலையத்திற்குள் நுழைந்து வெளியேற வேண்டும். பாதுகாப்பு பணியாளர்கள் மேற்கொள்ளும் சோதனைகளுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். ரயில் வரும்போது மஞ்சள் அல்லது பாதுகாப்பு கோட்டை கடந்து நிற்கக்கூடாது. ரயில் கதவுகள் திறந்ததும் உள்ளே செல்ல அவசரப்படாமல் முதலில் பயணிகள் வெளியேறுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும். தேவையான நேரங்களில் அவர்களுக்கு இருக்கை அல்லது பாதை வழங்க வேண்டும். நகரும் படிக்கட்டுகளில் கைப்பிடியை பிடித்துக் கொண்டு பாதுகாப்பாக நிற்க வேண்டும். மின்தூக்கியை பயன்படுத்தும் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கு முதலில் முன்னுரிமை வழங்குவது நல்லது. ரயில் வருகை, புறப்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அறிவிப்புகளை கவனமாக கேட்கவும் பின்பற்றவும் வேண்டும்.
0: கைப்பைகள், பணப்பைகள், கைபேசிகள் மற்றும் பிற பொருட்களை கவனமாக வைத்திருக்க வேண்டும். நிலையத்திலும் ரயிலிலும் குழந்தைகளை தனியாக விட்டுவிடக்கூடாது. உடல்நல பிரச்சினை, சந்தேகத்திற்கிடமான பொருள் அல்லது வேறு அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக மெட்ரோ பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டும். குப்பைகளை மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என குறிப்பிடப்பட்டுள்ள குப்பை தொட்டிகளில் தனித்தனியாக போட வேண்டும். பயணிகளின் தனி உரிமையை மதிக்க வேண்டும். அதாவது மற்றவர்களை தொந்தரவு செய்யாமல் பொறுப்புடன் பயணம் செய்ய வேண்டும். அடுத்ததாக செய்யக்கூடாதவை எவை என்றால், தண்டவாள பகுதிகளுக்குள் செல்லவும் கூடாது. அங்கே விழுந்த பொருட்களை எடுக்கக்கூடாது. ரயில் வரும் நேரத்தில் பாதுகாப்பு கோட்டை தாண்டி நடைமேடையின் விளிம்பில் நிற்பது மிகவும் ஆபத்தானது. கதவு மூடும்போது கைகள், கால்கள் அல்லது பொருட்களை இடையில் வைக்கக்கூடாது. ரயில் கதவுகளை வலுக்கட்டாயமாக திறக்கக்கூடாது. நகரும் படிக்கட்டுகளில் ஓடக்கூடாது. அதில் குழந்தைகளை விளையாட அனுமதிக்கவும் கூடாது. நிலையத்திற்குள் புகைபிடிக்க கூடாது.
1: மது அல்லது போதைப் பொருள் பயன்படுத்தி பயணம் செய்யக்கூடாது. தீப்பற்றக்கூடிய அல்லது ஆபத்தான பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது. சந்தேகத்திற்கிடமான பொருட்களை தொடக்கூடாது. உரிமையாளர் இல்லாமல் கிடக்கும் பை அல்லது பெட்டி போன்றவற்றை கண்டால் அதை தொடாமல் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும். நிலையத்திற்குள் எச்சில் துப்பக்கூடாது. சுவர்களிலும் ரயில் பெட்டிகளிலும் எழுதவோ வரையவோ கூடாது. பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது தவறாகும். சத்தமாக பேசவோ அல்லது இயர்போன்ஸ் இல்லாமல் இசை கேட்கவோ கூடாது. கைபேசியில் அதிக சத்தத்தில் பேசுவது மற்ற பயணிகளுக்கு இடையூறாக இருக்கும். பைகள் மற்றும் பொருட்களை இருக்கைகளில் சேமித்து இருக்கைகளை தேவையின்றி ஆக்கிரமிக்க கூடாது.
0: மெட்ரோ சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது. கதவுகள், இருக்கைகள், தகவல் பலகைகள் போன்றவற்றை சேதப்படுத்துவது சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு வழிவகுக்கும். ஓடும் ரயிலில் கதவுக்கு அருகில் சாய்ந்து நிற்கக்கூடாது. செல்லும் வழியில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தால் அவசர நிலையில் பிற பயணிகளின் நடமாட்டத்திற்கு இது தடையாக இருக்கும். அவசர கால அலாரம் அல்லது அவசர உபகரணங்களை தேவையின்றி பயன்படுத்தக்கூடாது.
1: ரயில் நிலையத்தில் ஓடக்கூடாது. குறிப்பாக நடைமேடை, படிக்கட்டு மற்றும் எஸ்கலேட்டர் பகுதிகளில் கவனமாக நடக்க வேண்டும். பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் விளம்பரங்கள் அல்லது துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க கூடாது. மெட்ரோ ரயில் பொதுமக்களுக்கான ஒரு முக்கியமான பொது போக்குவரத்து சேவையாகும். அதன் பயன் முழுமையாக மக்களை சென்றடைய பயணிகளின் ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் மிகவும் அவசியமாகும்.
0: நாம் ஒவ்வொருவரும் விதிமுறைகளை மதித்து பிற பயணிகளின் உரிமைகளையும் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டால் மெட்ரோ பயணம் வேகமானது மட்டுமல்லாமல் பாதுகாப்பானதும் இனிமையானதுமாக அமையும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் சென்னை மெட்ரோ ரயில் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள்.

எழுதியவர் வி. ஹேமலதா. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி குகன்ராஜ். அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மாபொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கவுட்டில்யா பொருளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நிலையான வளர்ச்சி என்ற அடித்தளத்துடன் அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாட்டுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களும் விடுபடாமல் வளர்ச்சியின் பலன்களை பெறுவதே பொருளாதார மீட்சியின் பயன் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் எடுத்துரைத்தார். அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருமித்த முடிவை நோக்கியே வாதங்களும் விவாதங்களும் அமைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு 2029 ஆண்டிற்குள் போதையில்லா இந்தியாவை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

0: வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், துருக்கியை சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளி நவ்பிரீத் சிங் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டு நம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு பெருமளவிலான போதைப் பொருட்களை துருக்கி நாட்டு குடியுரிமையின் கீழ் போலி பெயரில் இவர் தொடர்ந்து கடத்தி வந்ததாகவும், பல்வேறு கடத்தல் குற்றங்களில் தொடர்புடைய இவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தி இந்தியா கொண்டுவரப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த வெற்றிகரமான செயல்பாட்டை மேற்கொண்ட அனைத்து புலனாய்வு நிறுவனங்களுக்கும் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள இந்திய பட்டய கணக்காளர்களுடன் கலந்துரையாடிய அவர், எல்லை தாண்டிய வரிமுறைகள், ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், நிதி ஆளுமையில் அவர்களின் செயல்பாட்டை எடுத்துரைத்தார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்திய தொழில் நிறுவனங்கள் தயார் நிலையில் இருப்பதற்கு பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பை அவர் சுட்டிக்காட்டினார். வலுவான உள்நாட்டு வளர்ச்சியுடன் கூடிய நாட்டின் பொருளாதார உத்வேகம் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தன்னம்பிக்கை சுயசார்பு கொள்கைகளை பிரதிபலிப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி 12 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறது. 2014 ஆண்டு விஜயதசமி தினத்தன்று இதே நாளில் பிரதமரின் முதலாவது மன் கி பாத் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட்டது. அண்மையில் 138 மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. கடந்த 12 ஆண்டுகளில் மனதின் குரல் நிகழ்ச்சி நாட்டின் பல்வேறு மாற்றங்களுக்கு வழிகோலியதோடு வளர்ச்சிப் பாதையில் குடிமக்கள் எழுச்சியுடன் பங்கேற்கவும் உத்வேகம் அளித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் ஆக்கப்பூர்வமான உத்வேகமிகு செயல்பாடுகளை பிரதமர் வானொலி மூலம் பகிர்ந்து கொண்டதுடன், கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புத்தாக்க திறன்கள், சமூக சேவையில் அவர்கள் ஆற்றி வரும் அளப்பரிய செயல்பாடுகளையும் பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெறுவதில் தமிழறிஞர் மா.பொ. சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். சிலம்பு செல்வர் என போற்றப்படும் மா.பொ.சியின் 31வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அமைச்சர் வெளியிட்ட செய்தியில், பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் நாட்டின் விடுதலைக்கு சிறந்த பங்களித்த அவரை நினைவு கூறுவோம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும் சில மாதங்களில் நீண்டகால மின்சார கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நெய்வேலியிலிருந்து மத்திய தொகுப்பிற்கு வரும் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால்தான் தொழில்துறையினர் ஜெனரேட்டரை பயன்படுத்த கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். தொழில்துறையினருக்கு எந்தவொரு மின்சார தடையும் செய்யப்படவில்லை என்றும், தற்காப்பு காரணமாக ஒரு சில பகுதிகளில் அதுபோன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேகா வெற்றி பெறும் என்றும் திரு நிர்மல்குமார் உறுதிபட தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து இவ்விரு தொகுதிகளிலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தாராபுரத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் துவங்கிய காவல்துறையினரின் தபால் வாக்குப்பதிவு மாலை 5:30 வரை நடைபெற உள்ளது. குண்டடம், பூரியநல்லூர், தாராபுரம் நகரம், கொண்டரசம்பாளையம், வேங்கிப்பாளையம் உட்பட தாராபுரம் தொகுதியில் வசிக்கக்கூடிய 195 காவலர்கள் தபால் வாக்குப்பதிவு செய்ய உள்ளனர். தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விறுவிறுப்பாக காவல்துறையினர் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தாராபுரம் பகுதியிலிருந்து சபரிஷ்.
0: தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தீவிர வாகன தணிக்கை நடைபெறுவதாக அரசு தெரிவித்துள்ளது. பண்டிகை கால கூட்ட நெரிசலை சமாளிக்க வெளி மாநிலங்களிலிருந்து 1000-க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயங்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இந்நடவடிக்கை. மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களுக்கு அளித்து வரும் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசிய விளையாட்டு 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்று தமிழகம் திரும்பிய வித்யா ராம்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பயிற்சியாளர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: என் பேர் வித்யா ராம்ராஜ். நான் ஏஷியன் கேம்ஸ்ல 3 மெடல்ஸ் வின் பண்ணிருக்கேன். சோ ஐம் சோ ஹாப்பி. இந்த 43 இயர்ஸ் ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால முடியும் அப்படின்னு காட்டுறோம். இனிமேல் வர ஃபியூச்சர்ஸ்க்கு வேர்ல்ட் கிளாஸ் லெவலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு நேற்று கூட நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பார்த்தோம். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. 100% நம்ம கொடுக்கணும். கூட இருக்க சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு 101% கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஆஸ் அத்லெட், ஒரு அத்லெட் வந்து லைக் டீச்சர்ஸ் கோச்சஸ் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. எவ்வளவு ஈக்குவல் அத்லெட்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அந்த ஈக்குவல் கோச்சஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு அது வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்காரு.

0: கும்பகோணத்திலிருந்து கல்யாண ரங்கநாதர், பரிமள ரங்கநாதர், நாச்சியார் கோவில், செங்கனூர் ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட 14 முக்கிய வைணவ ஆலயங்களை ஒரே நாளில் தரிசிக்கும் சிறப்பு ஆன்மீக சுற்றுலா பேருந்து சேவை கும்பகோணத்தில் இன்று காலை தொடங்கியது. தமிழக அரசின் இந்த சிறப்பு ஆன்மீக சேவை பக்தர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
1: தமிழக அரசு கும்பகோணம் கோட்டத்தின் சார்பில் 108 வைணவ தலங்களில் தீர்காழி அருகே கவியத்தலங்கள் உள்ளன. அதை ஒரே நாளில் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணி கண்டு கழிக்கணும்னு இந்த புரட்டாசி மாசத்துல தமிழக அரசின் சார்பில் சிறப்பு பேருந்து வசதிகள் துவக்கி உள்ளது. இதன் மூலமாக கோயில்களை ஒரே நாளில் தரிசனம் பண்ணலாம். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு முன்முயற்சி. பக்தர்களின் சார்பாகவும் பயனாளிகளின் சார்பாகவும் மிகவும் நன்றியை தெரிவித்துக்கிறோம்.
0: இதனிடையே புரட்டாசி 3வது சனிக்கிழமையொட்டி வைணவ ஆலயங்களில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வன உயிரின வார விழாவையொட்டி குற்றாலம் மலைப்பகுதியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பிளாஸ்டிக் பயன்பாட்டால் வன உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வன உயிரின வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. சுற்றுலா தலமான சிற்றருவி முதல் செண்பகாதேவி அருவி வரை செல்லும் மலைப்பகுதிகளில் மகளிர் கல்லூரி மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வீசி சென்ற பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை மாணவிகள் சேகரித்ததுடன் மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை வீசாமல் வனப்பகுதியையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டத்தின் கீழ் முன்னணி நிறுவனங்களில் பயிற்சி பெற விரும்பும் இளையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் ஓட்டி வந்த 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. முன்னதாக ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்திருந்த நிலையில் 212 என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய பாகிஸ்தான் 6 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து இந்தியா இப்போட்டியில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. தற்போது 19 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலம் என 81 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்க பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றுத்தந்தவர் தமிழறிஞர் மா பொ சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டை சரிசெய்ய மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டில் பாகிஸ்தானிற்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் 1:55.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னகாவணம் ஈ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: கேட்டது தேவா இசையில் அருண்மொழி கே எஸ் சித்ரா பாடிய விஷ்ணு திரைப்பட பாடல்.
1: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
4: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
3: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம்.

0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
5: டிமாக், எம்ஃபாக்,
4: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
6: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
7: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
6: பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
7: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
6: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
7: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
6: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
7: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
6: முல்லைச்சரம்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101 உடன்.

நாட்டுப்புற கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அசோகவனத்தில் சீதை, திருமலைபுரம் ஆர். ராஜகோபால் ராவ் குழுவினர் வழங்கும்

0: ஏய் வானரிமி, உன்னுடைய பெயர் என்ன?
1: என்னுடைய பெயர் தாரகன் ஐயா.
0: இந்த சுக்கிரவன் என்று சொல்லக்கூடியவன் யாரு?
1: எங்களுடைய மகாராஜன்.
0: அப்படியா? அந்த சுக்கிரவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்?
1: மதுபானத்தை சாப்பிட்டு மதி மயக்கத்தோடு படுத்திருக்கிறார்.
0: ஓஹோ, மதுபானத்தை அறிந்துவிட்டு சுவாமியினுடைய யாபகத்தையே மறந்து விட்டானா? சரி சரி, நான் சொல்லும் இரு வார்த்தைகளை சென்று சுக்கிரவனிடத்தில் சொல்வாயா?
1: சொல்கிறேன் சுவாமி.
0: அறியாமராமரத்தை துளைத்ததூர் ஆமர்வானம் அறிவிருக்கிறதா இல்லையா? ஒரு அஸ்திரங்கள் அல்ல, வாலியை கொண்டது போல் அஸ்திரங்கள் கூர்மையாக இருப்பதாகவே சொல்ல வேண்டும்.
1: அப்படியே சொல்றேன் சுவாமி.
0: சென்று வா.
1: சுக்கிரவ மகாராஜா, சுவாமி சொல்லியிருக்கிறார்கள், சீக்கிரமாகவே பகவானை பார்க்க வேண்டுமாம்.
0: என்ன செய்வது, மதுபானத்தால் மயங்கி பகவானுடைய யாபகத்தை மறந்து விட்டோம். பகவான் மனவருத்தப்பட்டு நம்மிடத்தில் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். சரி, நமது படைகள் எல்லாம் சேர்ந்து ஸ்ரீ ராமரிடத்திலே சென்று சேர வேண்டும். புறப்படுங்கள் அனைவர்களும்.

0: சுவாமி, லோகாதி ராமா லோகலட்சகா இத்துந்தோர் காவிரி பாஷகா இலாந்து கோடி கோடிய பிரகாஷாகினே துயனே பக்தருளே அழகுனே கண்ணபுரானே சாமால ரூபனே வட்சகந்தினே மெலிந்தவரை காக்கும் தெய்வமே பகவானே, தாங்கள் நாங்கள் யாது ஒரு குற்றம் செய்திருந்தாலும் எங்களை மன்னிக்கப்பட வேண்டும். சுக்கிரபா, சீதாதேவி கண்டு வருவதற்காகவே உனக்கு 3 மாசம் ரஜா கொடுத்து சீக்கிரமாக வரவழைக்க நீ 6 மாத காலம் தாமதம் கொண்ட காரணம் என்ன? சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய வானர ஜனாதிபதிகளை ஒற்றிக்கை யார்க்கி தாங்கள் அறித்தில் கொண்டு சேர்வதற்கு கொஞ்சம் தகால தாமசமாகிவிட்டது. என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் என்ன சொன்னாலும் உடனடியாகவே நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். சுவாமி, சீக்கிரமா, சீதையை ராவணன் சிறையெடுத்து 10 மாச காலம் ஆகிறது. இந்த தேவி எங்கு இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள் என்பதை தெரியப்படவில்லை. கண்டறிந்தால் தான் நாம் போர் தொடுக்க முடியும். சுவாமி, கொஞ்சம் உத்தரவு கொடுங்கள். உடனடியாகவே யான் வானரங்களை தேடி வர சொல்கிறேன்.
1: சரி,
0: ஆகட்டும். சீக்கிரமா, வானரங்களே வாருங்கள். அனைவர்களும், நமது வானர படைகள் 4 வீதமாக வீதித்து இருக்கின்றேன். இது 4 திசைக்கு போக வேண்டும். 4 திசைக்கு சென்று சீதாலட்சுமி இருக்கிறதா இல்லையா என்று 8 வரை அறிந்து வர வேண்டும். ஆனால் உங்களுக்கு 7.5 நாள் உஜார் கொடுக்கின்றேன். இந்த 7.5 நாள் கொள்வதாகவே தாங்கள் என்னிடத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் மார்க்கால் மார்க்கை, நாங்கள் அப்படியே போயிட்டு வர்றோங்க.
2: பாருங்க.
1: சரி,
0: விடை தந்தருள் உம்மையா, விடை தந்தருள்.

0: ஸ்லோகாதி ராமா, ராமச்சந்திரமூர்த்தியே, அடியேன மட்கரித்தேன்.
1: சரி
0: அனுமானே, நீ வருவதாக எனக்கு தெரியும். காரணத்தை சொல் சுவாமி. எங்களுடைய வானரப்படைகள் சீதையை காண்பதற்காகவே திக்கு ஒன்று திசைக்கு ஒன்று சொல்லிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏன் இங்க இருக்க வேண்டும்? தாங்கள் உத்தரவளித்தால் தென்திசை இலங்கை சென்று சீதை இருக்கின்றார்களா இல்லையா என்று கண்டறிந்து உடனே பதில் சொல்வேன் சுவாமி. அனுமானி, சுக்கிரிவன் விட்ட படைகள் அத்தனை பேரும் சீதையை கண்டுகொள்வார்கள் என்பதை எனக்கு நம்பிக்கையே இல்லை. நீ இலங்கை செல்வதால் சீதையை கண்டுபிடிப்பாய் என்பதை எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. நீ சென்று வா. நீ போவது மட்டுமல்ல, உன் கையில் இதோ கணையாளி தருகின்றேன். இந்த கணையாளி கொண்டு சென்று சீதையை கண்டால் கணையாளி கொடுத்து சூடாமணியை வாங்கி மற்ற விவரங்களையும் அறிந்து வா. அப்படியே நரமாகட்டும். போய் வருகிறேன் சுவாமி.

0: திசை வந்த அங்குத ஜேன படைகள் சாண்முகன் அநேக வானரங்களெல்லாம் அனுமானை நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், எழுகடல் பாய் சென்ற முடியாது. எழுகடலை யாரால் பாய்ந்து போக முடியும்? அனுமாரால்தான் முடியும். வாருமையா ஆஞ்சனை பெருமானி, என் சித்தப்பா சுக்கிரபாராஜன் தெரிவித்த ஒரு காரணத்தை கொண்டு நாங்கள் தெற்கு திசை வந்தோம். வருகையில் தென்கடல் அலையடிப்பது பார்த்தால் தலைவடிப்பது போல இருக்கிறது. நாங்கள் எப்படி செல்வது? அங்கதா, நீங்களெல்லாம் எழுகடல் தாண்டி இலங்கைக்கு உங்களால் போக முடியாது.
1: சரி,
0: போக வேண்டுமானால் நான் தான் போக வேண்டும். நான் வரவரைக்கும் தாங்கள் இங்கே இருந்து கொள்ளுங்கள். நான் இலங்கை நகரை சென்று வருகிறேன்.
1: சரி
0: சரி, சீக்கிரமாக சென்று பதிலை சொல்லுங்கள்.
2: அப்படியே போயிட்டு வாங்க.
0: எதிர்கொண்டு மத்தியில் ஆகா

0: ஆஹா, இந்த இலங்கை மாநகரத்தில் எங்கு பார்த்தாலும் மதுவும் மதுபானங்களும் விமர்சியாகவே சாப்பிட்டு மதிமயக்கத்தோடையே மயங்கியிருக்கின்றார்கள். அரக்க கூட்டத்தின் சீதை எந்த வகையில் இருக்கிறதாகவே எனக்கு தெரியப்படவில்லையே. இலங்கையில் சுற்று முழுவதும் சீதை இருப்பார்களா என்று கண்டறியக்கூடிய நேரத்தில் எங்குதான் இந்த சண்டாள ராவணன் வைத்திருக்கிறானோ தெரியப்படவில்லை. அவன் ஒரு பெரிய ஒரு மாயாதிபனாகவே இருப்பான் போல இருக்கிறது. சீதை எந்த வனத்தில் இருக்கும், எங்கு கொண்டு வைத்திருப்பான்? இலங்கை ஆஸ்தானங்கள், கோபுரங்கள் எங்கெல்லாமோ மூலமுழுக்கெல்லாம் தேடி பார்த்து விட்டேன், சீதை காணப்படவில்லை. சுவாமியிடத்திலே நான் சொன்னதை பார்த்தால் சுவாமி என் மீதில் மிகவும் நம்பிக்கை வைத்திருப்பார். சீதை காணப்படவில்லையே, நான் சுவாமியிடத்தில் நான் எப்படி சென்று இந்த விஷயத்தை சொல்வேன்? சரி, எப்படியாவது இந்த இலங்கையில் சீதை இருக்கின்றார்களா இல்லையா என்று கண்டிப்பாகவே கண்டறிய வேண்டும். சரி, அதோ ஒருவன் வருகிறான். அவனை மறைந்து நின்று கேட்டால் அவன் எப்படியாவது துப்பு தொலக்குவான். வருகிறேன், பார்ப்போம். ஏண்டா காபூர் உசாரிக்கு இருக்குதா? காவல் உசார் மகாராஜா சொன்ன பிரகாரம் காவல் அசோகவனத்துல காவல் உசார் இருக்கணும்.
1: காவல் உசார்
0: சீதா தேவிய ரொம்ப பத்திரமா பாக்க சொல்லி இருக்கிறாரு.
2: ஏன் பட்டா உரிவீங்க, ரொம்ப பத்திரமாக நில்லுங்கள்.
0: சரி சரி, சீதா தேவி அசோகவனத்துல இருக்கிறாங்க, ரொம்ப சுத்து சுத்தா இருங்கட காவல். ஆஹா, சீதா அம்மனை அசோகவனம் அரும்சரத்திலே வைத்திருக்கிறார்களா? சரிதான், கேள்வி கிடைத்து விட்டது. சீதையை கண்டுபிடிக்க வேண்டும். நாம் உடனே சென்றால் சீதை அரக்கர்கள் என்பதாக நண்பார்களோ இல்லை தூதுவனாக நண்பவர்களை தெரியப்படவில்லை. இருப்பிலும் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டுதான் அம்மனை பார்க்க வேண்டும்.

நீங்க கவலைப்பட வேண்டாம்மா. இந்த பாருங்க, நேற்று ஒரு கனவு கண்டேன். தூதுவன் வர கண்டேன், இந்த இலங்கை அழிய கண்டேன். தாங்களை மீட்டுச் செல்வதை நான் கண்ணால கண்டேன் அம்மா. என்னுடைய ஒரு சொப்பனம் சரியாகத்தான் இருக்கும், அதை குறை போகாது, கவலைப்பட வேண்டாம். சரி.

ஆராய் திருச்சடையே, வஞ்சகமில்லாமல் பிச்சை எள்ளி போட கொடிய ராவணன் என்னை சிறையெடுத்து விட்டார். என் மன்னவர்கள் இரண்டுவர்களும் எங்கெல்லாம் அலைகின்றார்களோ, என்னை நின்றார்களோ, அயோத்தி மாநகரமே திரும்பி சென்று விட்டார்களோ தெரியப்படவில்லை. அம்மா,

அம்மா தாயே, பகவானுடைய தூதுவனான் ஆஞ்சநேய பெருமான், தாங்கள் கவலையுற்றதெல்லாம் நான் கண்டறிந்தேன் தாயே, பாதாதரத்தை நமஸ்கரிக்கின்றேன். அம்மா என்னை நம்புங்கள், ராமசாமியின் தூதுவன். என்னை நம்புங்கள் தாயே. வல்லரக்கர்களே, தாங்களை நான் எப்படிதான் சிந்திப்பதென்று தெரியவில்லை. மானை போலும் பண்டார வடிவத்திலும் பல வேஷங்களை கொண்டு வருகிறார்கள். அதிலும் குரங்கு வடிவம் எடுத்து வந்திருக்கிறது. அரக்கனாகத்தான் இருக்கும். அம்மா அப்படி சொல்லாதீர்கள் தாயே, அப்படி இல்லை. உண்மையாக நான் அனுமான். இதோ பாருங்கள், பகவானுடைய கணையாளி. எங்கே? என் கண்மணி ஹனுமந்தா, நான் என்ன செய்வேன்? அரக்கனுடைய கொடுமைகளில் தன்னையே நான் மறந்துவிட்டேனப்பா. என் பகவான், இளையவர்களாம் சரியாக இருக்கிறார்களா? அம்மா, தாங்களை காணாத குறவுதான் மற்றும் பகவானுக்கு எந்த குறவு இல்லை அம்மா. அம்மா, இதுவரையும் நமக்கு பசி இல்லை. இந்த அசோகவனத்தில் இது கொஞ்ச நேரம் கழிந்த பிறகு எனக்கு இப்பொழுது பசி எடுக்கிறது தாயே. என் பசி ஆத்தி அனுப்ப வேண்டும். மகனே, நானே அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பாசமாகத்தான் இருக்கின்றேன். இந்த அசோகவனத்தை நான் என்ன செய்வது? உன் பசி ஆற்றி அனுப்புவதற்கு என்னால் முடியாது. அம்மா, அசோகவன மரங்கள் இருக்கிறது, அந்த மரத்திலே கனிகளுக்கு உத்தரவு தந்தால் என் பசி ஆற்றுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத மகனே. அரக்கனுடைய பெருமையும் அட்டகாசம் அவனுடைய அதிகார பெருமைகளை கண்டால் அசோகவனத்திலே கண்முறுத்து பார்த்து கொண்டால் கண்ணாமலையை தோண்டிடுவான், கால்கை மரத்தில் ஏறினால் காலடித்து முடித்திடுவான். அப்படிப்பட்ட உத்தரவளித்திருக்கிறான் அந்த ராவணன். அந்த நிலைக்கு நீ ஆளாக வேண்டாம் மகனே. அம்மா, இந்த ராட்சதனுக்காகவே நான் பயப்படுவதா? இவனை கண்டு பயந்து நான் பசி ஆற்றாமல் கனி சாப்பிடாமல் இருப்பதா? தாயே, அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். அப்படி அவன் வந்தால் அந்த ரக்கினை நான் பார்த்துக் கொள்கிறேன். மகனே, நான் சொல்லுவதை கேள். நீ தன்னந்திரமாக வந்திருக்கின்றாய். ராம பகவானுடைய தூதுவன் என்று பார்க்க மாட்டான், அதை வெட்டிடுவான். வேண்டாம் அப்பா, வேண்டாம். நான் சொல்வதை கேள். சுவாமியினுடைய உத்தரவின் பேரிலே சொல்கின்றேன், நீ கால் கையை தொட்டு மரங்களில் ஏறக்கூடாது. பகவானிடத்தில் சீக்கிரமாக சென்று வா. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! கனியை கனிபறிப்பதற்கு உத்தரவு கேட்டால் கால் கையை தொட்டு மரங்களில் ஏறக்கூடாது என்பதாகவே உத்தரவளித்து விட்டார்கள் அம்மை. சீதாம்பா, என் பசியும் ஆற்ற வேண்டும், நான் பகவானிடத்தில் சேர வேண்டும். தாய் எனக்கு உத்தரவு எப்படி அளித்தார்கள்? காலுக்கும் கைக்கும் தானே ஆணை. காலும் கைகளும் தொட்டுத்தானே மரங்களில் ஏறக்கூடாது. காலும் கைக்கும் ஆணை, வாலுக்கும் வாய்க்கும் ஆணை இல்லையே. வாளால் கொப்ப வளைத்து வாயினால் கனிகளை சாப்பிட்டு இந்த அசோகவனத்தில் இருக்கின்ற அரக்கர்களை கொஞ்சம் பழுது பார்த்து விட்டு போக வேண்டும். அப்படியே செய்கிறேன். அடித்தான் அடித்தான் கனிகளை பறித்தான்.

0: ஆஹா, கனிகளை பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அசோகவனத்து காவலர்கள் அனைவர்களும் என்னை சூழ்ந்தார்கள். அத்தனை அரக்கர்களையும் அடித்து சாய்த்து விட்டேன். இனிமேல் இந்த ராவணன் என்னை என்ன செய்வான் என்பதை பார்த்துக் கொள்கிறேன். பார்ப்போம். சற்று பொறுத்து.
1: மகாராஜா, மகாராஜா, ஆபத்து, மகாராஜா ஆபத்து.

0: என்ன விஷயம்? மகாராஜா, அசோகவனத்திலே நாங்கள் காவல் பார்த்துக் கொண்டிருந்தோம். எங்கேயோ இருந்து ஒரு சிறிய குரங்கு வந்தது.
1: சரி,
0: அந்த குரங்கு கனிமரத்தில் ஏறி கனிகளை பறித்துக் கொண்டிருக்கின்ற போது எங்களுடைய படையினர்கள் எல்லாம் சென்று இந்த குரங்கை பிடிக்க சென்றோம். அந்த குரங்கு எங்களை அடித்துக் கொன்று விட்டது பிரபு. என்ன, அசோகவனத்தில் இருக்கின்ற காவலர்கள் கும்பனி கும்பன், ரணச்சூரன், பஞ்சஜானாதிபதி, ஜம்பகமாளிகின்ற அரக்கர்கள் அனைவர்களும் இருந்து விட்டார்களா?
2: ஐயோ, அடிச்சடிலே எல்லாரும் செத்து போனாங்க.
0: ஆச்சரியம், ஆச்சரியம் இது. சரி, மகாராஜிடத்தில் உத்தரவளித்து அந்த குரங்கு பிடிக்க உத்தரவளிக்கின்றேன். அச்சுதுக்கமாரா, அப்பா வணக்கம். என்ன விஷயம் அழைத்தது? அசோகவனத்திலே ஒரு குரங்கு வந்திருக்கிறதாம். அந்த குரங்கு அசோகவனத்தையே அழித்து விட்டதாம். அந்த குரங்கை சீக்கிரமாக கட்டி இழுத்து கொண்டு வா இங்கே. அப்படியே நல்லது, அந்த குரங்கை இழுத்து கொண்டு வருகிறேன். ஆச்சரியமாக இருக்கிறதே, என்னுடைய காவல், என்னுடைய அசோகவனம், மரங்கள் எல்லாம் வேர்ப்புடுங்காகவே பிடுங்கி தூரை எறிந்திருக்கிறது. அரக்கர்களை எல்லாம் செத்து கிடக்கின்றார்கள். இந்த அசோக மரத்தை காவலவன் யாரடா? என்னங்க, அதை யார் கூப்பிடுறது? ஓஹோ, என்ன ஐயா, வாங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். மகாராஜா வந்திருக்கிற மகாராஜா. இந்த அசோகவனத்து காவலமை நீதானி? அவங்க நான் தான், நான் தான். நம்ம பேரு உச்சு குடும்பிங்க, உச்சு குடும்பி. ஓஹோ, உன்னுடைய பேர் உச்சு குடும்பியா? ஆமாங்க, ஆமாங்க. நான் 6 மாசம் ஆச்சு இந்த அசோகவனத்துல காவலுக்கு சேர்ந்து. இந்த அசோகவனத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் எங்க?
3: அசோகவனத்து. ஆமா, அனுமாரி எல்லாம் முடிவு போட்டாரு.
0: ஐயா, அரச மகாராஜரே, இந்த பாருங்க, இந்த குரங்கு நிட்டு ஒண்ணு இருக்கு பத்தியலா, இந்த ஹன்மார், ஹன்மார். ஆமா, குரங்கை தான் தேடி வந்தேன். ஐயா, கொஞ்சம் சத்தம் போடாம சொல்லுங்க, குரங்கு ஓடி வந்து நம்மளையும் சாச்சி போடுவாச்சு. வேண்டாம், ஏன் பயப்படுகிறாய்? நீங்க அடி வாங்கல, அதனால பயப்படல. எனக்கு அடி வாங்கினதுல பயமா இருக்கு. இங்க யாரெல்லாம் இருக்கிறீர்கள் காவலருக்கு? நானும் என் தம்பி உழுவத்தலையும் இருக்கோம். ஓ, நீங்க ரெண்டு பேரும் தானா? ஆமா, ஆமா, வாட்ச்மேன், நான் கேட்மேன். ஓஹோ, ரைட். அப்படியானால் இந்த குரங்கு எங்க இருக்கிறது? மரத்து மேல நிக்கி பத்தீங்களா, தொங்கிக்கிட்டு அதை போய் கலைத்து விடு. நான் போல. வேண்டாம், வேண்டாம். ஏன், நீ சென்று கலைத்து விட்டால என்ன? ஐயா, அந்த அனுமாரை பிடிக்க போனவெல்லாம் அடிபட்டு அவன் சீட்டு எடுத்துட்டு போயிட்டானுங்க கையில. எங்கிருக்கி நான் ஒருத்தன் தான் பாக்கி. நீங்க சொன்னீங்கன்னு அந்த குரங்க நான் கலைக்கணும், அது தூக்கி போட்டு என்னை மிதிக்கணும், நான் சாவணும், நீங்க எடுத்துடும் ஓட்டம். அதனால நீங்க தானே குரங்கு பிடிக்க வந்தது? ஆமா, நீங்க தான் பிடிங்க. ஏய், என்னடா, அந்த குரங்க கலைத்து விட கூடாதா? நான் கலைஞ்சு விடும், நான் அடிபடி ஆக முடியாது, நம்மளால முடியாது. வேணும்னா கொஞ்சம் பொறுங்க, இன்னொரு நம்ம வாட்ச்மேன் இருக்கான் இல்லையா, அவனை சொல்லி இப்ப பாருங்க. இல்ல தம்பி, உழுவத்தலையா? இவர் வந்தாச்சுன்னு இங்கிலீஷ்ல தான் வருவாரு. தம்பி,
2: என்ன
0: பூரா வெளிநாட்டு இங்கிலீஷ் ஆகும் படிச்சது? லண்டன்
2: படிப்பு, லண்டன் படிப்பு.
0: ஆமா, ஆமா, வாங்க, வாங்க. லண்டன்ல படிச்சவரே வரும். தலையில முடியே இல்ல, வழுக்கு பாஞ்சு போச்சு. ஏதாவது பேசி தலைய பற்றி பேசாத.
1: ஆமா,
2: தலைய பற்றி பேசாத.
0: தம்பி, என்ன, இங்க ஒரு அரசர் வந்திருக்காரு தெரியுமா? யாரு? எந்த அரசன்? யாரு? எல்லா ராவண மகாராஜருடைய மகன், இளையரசர், இளையரசர். அவருக்கு இப்ப என்ன செய்யணும்? அதாவது இந்த அசோகவனத்துல ஒரு குரங்கு வந்துருங்கல்ல. ஆமா அனுமாரி, அவரு எல்லாத்தையும் அடிச்சு விட்டாருலவா? ஆமா, அவரை பிடிக்க வந்திருக்காரு.
2: அப்ப இவனையும் செஞ்சுட்டு வாங்கிக்கணும்.
0: நீ போய் அந்த அனுமார்ட்ட போய் இப்படி அரசர் வந்திருக்காரு, நீங்க அங்க என்னமோ கண்டு பேசுறதுக்கு வரணுமா, நிறைய வச்சிருக்காருன்னு
1: சொல்லி.
2: நீ ஏன் சொன்ன? நீ மழையில கேட்டவன்.
0: ஆமா,
2: உனக்கு
0: முதல் பரிசு என்னது? 2-3 பாத்திரம் கிடைக்கும்.

0: பாத்தினமா எதுக்கு? எல்லாம் தங்க நாணயம், தங்க நாணயத்தில் கிடைக்கும், மறாத தருவார். குரங்க மட்டும் நீ கலைச்சு விட்டுரு, உடனே உனக்கு தங்க மெடல்
1: போடுறான்.
0: வாழை மெடல்ல ஒரு மெடல், ஆமா அடி மெடல்ல உனக்கு தருவார். அப்படியா?
1: வைரவள
0: பரிசுலதான் இருக்கு, தெரிச்சு போவோம் இவனுக்கு. சரி சரி, நீ எதுக்கும் கொஞ்சம் கலைச்சு விடு, போல கலைச்சு விட்டுட்டு ஓடி வந்துரு. அப்படியா? தங்க மெடலும் வாங்கணும், அடியும் வாங்க விடாது கிடைக்குமா? சரி, பட்டதே படுதான், கூடுதலா ரெண்டு பட்டாயும் கடைசியில் அந்த வறுமை என்ன போட்டு தடவிடல, அந்த பொருள் கிடைக்காது, அதனாலதான் அடி வாங்க போறேன். இல்லாம அடி வாங்க மாட்டேன். எப்படி, என்ன பயமாவும் இருக்கு? பாப்பமே என்ன செய்யுதுன்னு பாப்பமே. முறைச்சு பாக்குவு, அடிச்சாலும் அடிக்கும் போது கப்பா அடிச்சா ஒரு அடியில தான் செத்துடுவேன். தங்க மெடல் வாங்குது யாரு? சரி, செத்தாலும் பரவாயில்ல, பேயாட்டு போய் வாங்கி விடுவேன். முறைச்சு முறைச்சுல பாக்குவு, இறங்கி வருது, இறங்கி வருது. இன்னைக்கு நான்
1: செத்தேன்,
0: கொஞ்சிடும். இன்னைக்கு தங்க மடல் நான் வாங்கின
1: மாதிரிதான்.
0: வயிற்ற கலக்கிடுவேன்.
1: என்ன அடிச்ச மாதிரி அவனும் அடிக்கணும். ஆமா, இல்லாம செத்து போவோம், பத்துக்கணும்.
0: எங்க நிக்கிறார்கள்?
1: நாங்க நிக்காம முதல்ல உள்ளவனுக்கு ரெண்டு மூணு, அவனுக்கு ரெண்டு மூணு, அப்பந்தான் நியாயம். ஆமா,
0: என்ன யாரடா வல்லமுடையவர்கள்? வஞ்சகமல்லாத சீதையை சிறையெடுத்த வல்லரக்க பயமகனே, என்னை பிடிப்பதற்கு உனக்கு அவ்வளவு ஜாமர்த்தியமாக இருக்கிறதா? அச்சுதன் கடைசி பிள்ளையாக இருக்கிறாயே என்பதாக விட்டுவிட்டேன். இல்லை என்றால் காலவாரி ஒன்று அடிக்கிற அடியில் தலை தெரித்திருக்கும். மரியாதையாக ராவணனிடத்தில் சென்று சொல் போ. குரங்கே, என்னை பிடிக்க என்ன விரட்ட வேண்டும், என்ன அடிக்க வேண்டும் என்று திட்டம் செய்திருக்கிறாய், காலவாரி அடித்திடுவேன் என்று சொல்லுகிறாய். உரல்ல போட்டு என்னை நசுக்கினாலும் சாக மாட்டேன், கடல்ல தூக்கி எறிந்தாலும் சாக மாட்டேன், நெருப்பில் தூக்கி வீசினாலும் சாக மாட்டேன். ஆனால் என்னுடைய உயிர்நிலை எப்படி? எல்ல கல்லிலே இருக்கும் எனது பெயர் அச்சுதன் என்ற பெயர் மறைந்தால் என் உயிர் போகும். அதுவரையிலும் எந்த யமன் வந்து அடித்தாலும் என் உயிர் போகாது. ஓஹோ, சரி, உன் உயிர்நிலை அங்கேவா இருக்கிறது? சரி, இப்ப நீ போகிறாயா போக மாட்டாயா? உன்னை பிடித்து கட்டாமல் போக மாட்டேன்.
2: தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி AWS, பாளையங்கோட்டை, கோழிப்போர் விளை, கொடுமுடியாறு அணை, களக்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருநெல்வேலி, தென்காசி, அடவி நயினார் அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாகவும், ஏனைய பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலேயும் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாக பதிவானது.

சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 10.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இனி வானிலை முன்னறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஏனைய இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் சில பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலைப் போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்பு சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது.

0: ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 47,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 29 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
1: காற்றோடு கலந்து வரும் குரலாய் காதுகளோடு கலந்து வரும் இசையாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்கிக் கொண்டே தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 3:03. ஆரம்பமாவது திரைக்களஞ்சியம். இன்னைக்கு திரைக்களஞ்சியத்துல மலை அப்படிங்கிற தலைப்புல நாகர்கோவில் இருந்து எஸ் மந்திரமூர்த்தி அவங்க தொகுத்து அனுப்பியிருக்கிற பாடல்களை தான் நம்ம கேட்க போறோம். சரி, மலைகள் வெறும் காட்சிக்காக மட்டும் இல்லங்க, பல முக்கியமான ஆறுகளுக்கு மலைப்பகுதிகள் தான் நீரின் ஆதாரமாக இருக்கிறதாம். மலைனா என்ன அப்படின்னு கேட்டா உயரமாக நிற்கும் ஒரு நிலப்பகுதி அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். ஆனா அந்த மலைகளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய இயற்கை ரகசியங்கள் இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோமா? சரி, யோசிக்கலாம். ஒரு திரைப்பட பாடலை கேட்டதுக்கு அப்புறமா

0: கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய சுவாமி ஐயப்பன் திரைப்பட பாடல்.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
0: குமரி எஃப்எம் 101ல கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். நம்மளை சுத்தி இருக்கிற மலைகள் வெறும் கற்களும் மண்ணும் சேர்ந்தா அமைப்பு கிடையாதுங்க. அவை பூமியின் வரலாற்றை சொல்லிக் கொண்டிட்டு இருக்கிற ஒரு இயற்கையின் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, மலைகள் ஒரே நாள்ல உருவாகிடுமா? உருவாகிடாது. பூமிக்குள்ளால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாறை தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது பல லட்சம் பல கோடி ஆண்டுகளாக நடக்கக்கூடிய மாற்றங்களால் நிலப்பரப்பு மேல் நோக்கி உயர்ந்து மலை தொடர்கள் உருவாகின்றன. சரி, நிகழ்ச்சியில ஒரு மலை வச்சு ஒரு இன்னொரு பாடல் கேட்கலாமா?

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: நம்ம ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். 3:13 ஆகியாச்சு. குமரி எஃப்எம் 101ல நேயர்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இந்த மலைகள் பூமியின் தண்ணீர் கோபுரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதாம். எப்படி தெரியுமா? மலைப்பகுதிகளில் பெய்யும் பனி, மழை போன்றவை அங்கே சேமிக்கப்பட்டு பின்னர் உருகி சிற்றாறுகளாகவும் ஆறுகளாகவும் கீழ் நோக்கி பாய்கின்றன. உலகின் பல முக்கியமான ஆறுகளுக்கு மலைப்பகுதிகள் தான் நீரின் முக்கிய ஆதாரமாக இருக்கின்றன. அதனாலதான் மலைகளை பாதுகாப்பது என்பது வெறும் மலைகளை பாதுகாப்பது மட்டுமல்லாம நம்முடைய நீரை பாதுகாப்பது என்றும் சொல்லலாம். மலைகள் இல்லை என்றால் காடுகளின் நிலையும் மாறிவிடும் இல்லையா? நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம். வீரா திரைப்படத்திற்காக மனோஸ் ஸ்வர்ணலதா பாடியது.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101. இது தெற்கின் வீட்டு குமரி FM 101 ரிப்பீட். குமரி FM 101ல நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். மலைப்பகுதிகளில் காணப்படும் காடுகள் ஏராளமான தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் வாழிடமாக இருக்கின்றன. உயரம் மாறும்போது வெப்பநிலையும் மாறும். அதனால ஒரே மலையிலேயே வெவ்வேறு உயரங்களில் வெவ்வேறு வகையான தாவரங்களையும் உயிரினங்களையும் நம்ம பார்க்க முடியும்.

நாம ஒரு மலையின் உச்சிக்கு செல்ல செல்ல வெப்பநிலை குறையும். கீழே வெயிலாக இருக்கும் நேரத்தில் கூட மேலே குளிராக இருக்கலாம். அதனால்தான் உயரமான மலைகளின் உச்சியில் பனி படர்ந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நிகழ்ச்சியில ஒரு திரைப்பட பாடல் கேட்கலாம். பாடநிலாவே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101, நேரம் 3:27.

201ல நேயர்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்னைக்கு திரைக்களஞ்சியத்துல மலை அப்படிங்கிற தலைப்புல நாகர்கோவில்ல இருந்து எஃப் மந்திரமூர்த்தி அவங்க தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். சரி, நம்மள எல்லாருமே உலகின் மிக உயரமான மலை அப்படின்னு எது கேட்டா நம்மள பலரும் சொல்றது எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எவரெஸ்ட் மலை கூட எப்போதும் ஒரே உயரத்துல இருக்காதாம். பூமியின் பாறை தட்டுகள் தொடர்ந்து நகர்ந்துட்டே இருக்கிறதுனால மலைகளின் உயரத்திலும் மிக சிறிய மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்குமாம். நம்மளை சுற்றி இருக்கிற மலைகள் வெறும் கற்களும் மண்ணும் சேர்ந்தவை மட்டுமல்ல, வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தரும் ஆசிரியர்களும் கூட. அது எப்படி, மலை நமக்கு என்னத்தை கற்றுத்தர போகுது அப்படின்னு தானே நினைப்பீங்க. மலை நமக்கு முதல்ல கற்று தருவது என்னதுன்னா உறுதி. எவ்வளவு மழை பெய்தாலும் எவ்வளவு காற்று வீசினாலும் அது தன்னுடைய இடத்தை விட்டு நகர்வதில்லை. அதே

மட்டுமல்ல, வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தரும் ஆசிரியர்களும் கூட. அது எப்படி? மலை நமக்கு என்னத்தை கற்றுத்தர போகுது அப்படின்னு தானே நினைப்பீங்க. மலை நமக்கு முதல்ல கற்றுத்தருவது என்னதுன்னா உறுதி. எவ்வளவு மழை பெய்தாலும் எவ்வளவு காற்று வீசினாலும் அது தன்னுடைய இடத்தை விட்டு நகர்வதில்லை. அதே மாதிரி வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை மட்டும் நம்ம விட்டுவிடவே கூடாது.

0: இப்போ நீங்க கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தவசி.
1: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
0: மலை போல உயர்ந்து நிற்கிறது காதல். காலங்கள் மாறினாலும், காட்சிகள் வீசினாலும், மழைகள் பொழிந்தாலும் அசையாமல் நிற்கும் மலையைப் போல உன் மீது நான் கொண்ட காதலும் எந்த மாற்றத்திற்கும் அசையாமல் என் மனதுக்குள் நிலைத்து நிற்கிறது. மலைக்கு மேகம் துணையாக வருவது போல என் வாழ்க்கை பாதையில் நீ துணையாக வந்தால், உயரங்கள் எதுவாக இருந்தாலும், தூரங்கள் எவ்வளவு இருந்தாலும் கைகோர்த்து நடந்தால் எல்லா பாதைகளும் அழகான பயணமாகிவிடும்.

புகழ்ச்சியில மலை அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்கலாம். வருகிற படம் கரகாட்டக்காரன். பாடலை பாடியவர்கள் மனோ கே எஸ் சித்ரா, இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றில் பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: உங்கள் குமரி பண்பலை 101 அன்று முதல் இன்று வரை நெஞ்சில் நிறைந்த திரை இசை பாடல்களின் இனிய சரம். காலங்கள் மாறினாலும் காதல் சொல்லும் மெட்டுகள் என்றும் மாறாது இல்லையா? அந்த இனிய இசை பயணத்தை இன்று மாலை 5:02 ஒலிபரப்பாகும் முல்லைச்சரத்தில் கேட்டு ரசிக்கலாம். மறவாதீர்கள், முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.

ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிடலாம். நேரம் 3:41. குமரி எஃப்எம் 101ல நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். மலையானது நமக்கு வாழ்க்கை பாடங்களை கற்று தருகிறது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அடுத்ததா நமக்கு என்ன கற்று தருகிறதுனா, உயரத்தை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு மலை நமக்கு சொல்லி தருகிறது. சிகரம் எப்போதுமே உயரத்தில் தான் இருக்கும், ஆனா ஒவ்வொரு மலையும் ஒரு சிறிய அடியில் இருந்துதான் தொடங்குது. அது போல நம்முடைய பெரிய கனவுகளும் சின்ன சின்ன முயற்சிகள்ல இருந்துதான் உருவாகுது.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்னைக்கு திரைக்களஞ்சியத்துல மலை அப்படிங்கிற தலைப்புல நாகர்கோவில் இருந்து எஸ் மந்திரமூர்த்தி அவங்க தொகுத்து அனுப்பியிருக்கிற பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த மலைகள் நமக்கு நிறைய பாடங்கள் சொல்லி தருது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுல இன்னொரு பாடமும் நமக்கு சொல்லி தருது, அதாவது மலைக்கு மேல மேகங்கள் வரும் போகும், மழை வரும் வெயில் வரும், ஆனா மலை மட்டும் அங்கேயே இருக்கும். அது போல நம்ம வாழ்க்கையிலையும் சில மனிதர்கள் வருவாங்க போவாங்க, சில சூழ்நிலைகள் மாறும், ஆனா நம்முடைய நம்பிக்கையை மட்டும் நம்ம விட்டு விடவே கூடாது. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாமா? கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை இளையராஜா.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

இன்னொரு அழகு என்ன தெரியுமா? அது உயரமாக இருந்தாலும் தன்னுடைய வேர்களை விட்டு பிரியவே பிரியாதுங்க. நான் உயரமாக இருக்கிறேன் என்பதற்காக யாரையும் தாழ்வாக நினைப்பதில்லை இந்த மலைகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்காக ஒரு சூப்பரான பாடல் வருது.

கேட்டது சாக்லேட் திரைப்பட பாடல். மலைக்கு அருகில் போனாலே தெரியும் அதனுடைய உயரத்தை விட பறந்து மனசுதான் பெருசுன்னு. மலையானது மரங்களையும் தாங்குது, அருவிகளையும் சுமக்குது, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இடம் கொடுக்குது. அது போல நாமும் வாழ்க்கையில் உயர்ந்த பிறகு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் உயர்த்த கற்றுக்கொள்ளணும். உயரமாக இருப்பது மட்டும் சாதனை இல்ல, நம்ம இன்னொருவரை உயர்த்துவதும் ஒரு பெரிய சாதனை தான். நீங்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். மலை என்ற தலைப்புல நாகர்கோவில் இருந்து எஸ் மந்திரமூர்த்தி அவங்க தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் கேட்டீங்க. அவர்களுக்கு குமரி FM 101 சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு மு ஆஷா. தொடர்வது 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாபோ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 23.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:03.
5: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ரிதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கிக் கொண்டான். ஆடு மாடு, நீர், நிலம், மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம்.

0: கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜதர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர் வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா திட்டத்திற்கு 2024 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD நிதி உட்பட பொது நிதி, மீதமுள்ள 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர் வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல். இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா, அதாவது பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து.
1: தீண்டாமை ஒழிப்பு வாரம் சிற்றுரை கேட்கலாம்.
2: இந்தியாவில் தீண்டாமை ஒழிப்பு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 8 வரை கடைபிடிக்கப்படுகிறது. சமூகத்தில் சாதி அடிப்படையிலான தீண்டாமை மற்றும் பாகுபாடுகளை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதே இவ்வாரத்தின் முக்கிய நோக்கமாகும். 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் என்ற காந்தியின் சிந்தனையை தமிழ்நாடு அரசு பள்ளி பாடப்புத்தகங்களில் இடம்பெறச் செய்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. மகாத்மா காந்தியின் நினைவு நாளான ஜனவரி 30 ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 17, இந்தியாவில் தீண்டாமையை முழுமையாக ஒழிப்பதோடு அதனை பின்பற்றுவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாக கூறுகிறது. ஒருவரின் பிறப்பை வைத்து அவருடைய மதிப்பை நிர்ணயிப்பதோ மரியாதை தர மறுப்பதோ மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனையும் பிரித்து வைப்பது அவர்களுடைய பிறப்பு அல்ல.

0: நம்முடைய எண்ணங்கள்தான். எனவே தீண்டாமையை ஒழிக்க சட்டங்கள் மட்டும் போதாது, நம்முடைய எண்ணங்களிலும் மாற்றம் வேண்டும். நம் வீட்டில் குழந்தைகளுக்கு சாதி வேறுபாடு இல்லாமல் மனிதநேயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளிகளிலும் வேலை செய்யும் இடங்களிலும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகளில் கூட கவனம் தேவை. சாதியை வைத்து அழைப்பதும் கேலி செய்வதும் ஒதுக்குவதும் கூட பாகுபாட்டின் ஒரு வடிவம்தான். அவன் அவள் என்று பிரிப்பதை விட நாம் என்று இணைவோம். நிறம் வேறாக இருக்கலாம், மொழி வேறாக இருக்கலாம், வாழ்க்கை முறை வேறாக இருக்கலாம், ஆனால் நம் அனைவருக்கும் உணர்வுகள் இருக்கின்றன. நம் அனைவருக்கும் மரியாதையுடன் வாழும் உரிமை இருக்கிறது. தீண்டாமை ஒழிப்பு வாரம் என்பது ஒரு வாரத்திற்கானது மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் மனிதனை மனிதனாக மதிப்போம் என்பதற்கான உறுதிமொழியாக இருக்க வேண்டும். தீண்டாமை ஒழியட்டும், சமத்துவம் மலரட்டும், மனிதநேயம் வெல்லட்டும்.
1: இதுவரை தீண்டாமை ஒழிப்பு வாரம் சிற்றுரை கேட்டீர்கள்.

மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை. இன்று குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்குள் கவனத்துடன் மீன்பிடிக்க செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை கேட்டோம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. தன்னோட மனசுக்கு பிடிச்ச பாடல குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்பிக்கிட்டு நம்முடைய விருப்ப பாடல்களும் இதே நிகழ்ச்சியில் வரக்கூடும் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் முதல்ல நாம வணக்கத்தை தெரிவிச்சிடலாம். இப்ப நாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா? இதே நிகழ்ச்சியில முதல்ல வரக்கூடிய பாடல் யாருக்காக அப்படின்னா, எந்த நேயர்கள் எல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, லீபுரத்திலிருந்து பி பொன்குமார், பொன் கிஷானிகா, இந்த நேயர்கள் தான். இவங்க என்ன படத்திலிருந்து கேட்டிருக்காங்க பாடல் அப்படின்னா, லிட்டில் ஜான் படத்திற்காக கிளின்டன் கே சித்ரா பாடிய பாடல் தான். அழகான ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாமா? பூவுக்கு பிறந்த நாள் வருது உங்களுக்காக.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு. நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 4:18. நேர்களை, இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் யாருக்காக அப்படின்னா, சுங்கான் கடையிலிருந்து ராதா மனோகரன் இந்த நேயரின் விருப்பமாக வரக்கூடிய பாடல் நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மஞ்சுளா பாடியிருக்காங்க. இந்த நேயரோடு சேர்ந்து நாம பாடலை கேட்கலாமா?

0: தயார் மன்னா.
1: குதிரைப்படைகள்
0: கிளம்பிவிட்டது மன்னா.
1: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது. சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
1: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
1: வாள் எதற்கு?
2: போருக்கு.
1: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா.
1: நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
1: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
1: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

நேரம் இப்போது 4:24. நேர்களை உற்சாகமாய் உங்கள் உள்ளம் தொட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்தது வரக்கூடிய பாடல் என்னுடைய பாடலா இருக்காதா அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம நேயர் இரணியல் பழனியாட்டி பிள்ளை இவங்க தான். அவங்களுக்காக வரப்போற பாடல் என்ன படத்துல இருந்து அப்படின்னா வஞ்சிக்கோட்டை வாலிபன். இந்த படத்துல இருந்து பி லீலா குழுவினர் பாடியிருக்காங்க. சி ராமச்சந்திரா இசையில, கொத்தமங்கலம் சுப்பு அவங்களோட வரிகள்ல. இவங்களோட சேர்ந்து நாம பாடலை கேட்கலாமா?

நேரம் இப்போது 4:31. நேர்களின் மனதை கொட்ட அருமையான இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய பாடல் யாருக்காக அப்படின்னு கேட்டுருலாமா? அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னா, பாரசாலையிலிருந்து எஸ் ராதாகிருஷ்ணன் இந்த நேருக்காக வரும் பாடல், ஜீன்ஸ் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியது. இந்த நேரோட சேர்ந்து நாம பாடலை கேட்கலாமா?

நேர்மை போது 4:39. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். பழைய பாடல்கள், புதிய பாடல் அப்படின்னு தன்னோட மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நாம வந்து கேட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடல் யாருக்காக வரப்போகுது அப்படின்னா, அடுத்த பாடல் சுங்கான் கடையிலிருந்து அம்பிகா, லக்ஷ்மி, ராசம்மாள் இந்த நேர்களுக்காக. இவங்க வந்து அடிமைப்பெண் படத்துக்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டிருக்காங்க. KV மகாதேவன் இசையில, ஆலங்குடி சோமு அவங்களோட வரிகளில். இந்த நேர்களோட சேர்ந்து நாம பாடலை கேட்கலாமா?

நேயர்கள் வந்து குறுஞ்செய்தி வாயிலா விரும்பி கேட்ட அருமையான பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக உங்களுக்கு வரப்போற பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெள்ளமோடியிலிருந்து நடராஜன். இந்த நேர் தான் இவங்களுக்காக வரப்போற பாடல் வந்து முதல்வன் படத்திற்காக சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல். பாடலை கேட்கலாமா?

நேர்மை பொது 4:44. நேர்மை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 4:51. நேர்களை குமரி பண்பலை நூற்றுவரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. அடுத்தது வரக்கூடிய பாடல் நிச்சயமா எங்களுடைய பாடலா தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, சுங்கான் கடையிலிருந்து விஜய், சரண்யா, மஞ்சு, குமார். இந்த நேயர்களுக்காக வரும் பாடல் சமுத்திரம் படத்திற்காக சங்கர் மகாதேவன் ஹரிணி பாடியது. பாடலுக்கு இசை சபீஷ் முரளி. பாடலை கேட்கலாமா? உங்களுக்காக குமரி பண்பலை 101 வருகிறாள் அழகான சின்ன தேவதை.

நேர்களே, குமரி பண்பலை 101 இதுவரை கேட்டு மகிழ்ந்தது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சிக்காக குறுஞ்செய்தியை அனுப்பிய அத்தனை நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம்.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே. இன்று இரவு மணி 8:30 இலக்கிய சோலை இலக்கிய சுடர் இதில் சோழர் குல தோன்றல் கோப்பெரும் சோழன் உரை வழங்குகிறார்

முனைவர் எம் டி அருண்மொழி நங்கை அவர்கள். அடுத்ததாக தேனமுது தொடர், இதில் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுநிலை பேராசிரியர் படிப்பாளர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம். கேட்க மறவாதீர்.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்பு சிவஞான முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 35.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 217 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:03.

பூக்கள் பல ஒன்று சேர்ந்தால் அழகிய பூமாலையாகும். பாக்கள் பல ஒன்று சேர்ந்து இங்கே முல்லைச்சரமாக மணம் வீச வருகிறது. மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி தோணும் இல்லையா? கோடி மலர்கள் கொட்டி கிடந்தாலும் அத்தனை பூவையும் மிஞ்சிவிடும் என்னவழின் அழகு அப்படின்னு சொல்றாரு இவர். இணைந்த இரு உள்ளங்களின் அன்பு இப்படித்தான் இருக்குமோ? மேனகை, திலோத்தமை, ஊர்வசி அப்படின்னு யாரு வந்தாலும் யாரையும் என்னோட மனசு திரும்பி கூட பார்க்காது, என்னவள் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிவா அப்படின்னு சொல்றாங்க இவங்க. அன்பே வா படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன்,

நேரம் இப்போது 5:08:50. காற்றலைகளில் கலந்து நம் காதுகளில் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். தன்னுடைய மனசுக்கு பிடிச்சவங்க எப்பவுமே உயர்ந்த இடத்துல இருக்கணும்.

அப்படின்னு ஆசைப்படுவேன் இல்லையா, அவங்கள வந்து நல்லா ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே எண்ணம் இருக்கும். அந்த வகையில் தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச பெண்ணுக்காக தான் கட்டிய மாளிகை எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கற்பனையில் அப்படி கற்பனை பண்ணி பார்த்த அந்த வீட்டை வந்து கட்டி, கட்டியதோடு மட்டும் இல்லாமல் நிஜத்தில் வந்து அதை கூட்டிட்டு போய் அவங்களோட சேர்ந்து அதை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அதை நான் சொல்லவே வேண்டாங்க. பாட்டை கேட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில வரப்போற பாடல் வசந்த மாளிகை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். பாடலை கேட்கலாமா?

நேரம் இப்போது 5:13:40. நேர்களை நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீசிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். மன்னவன் தோளில் சாய்ந்தாடும் மல்லிகை இவள், மனதோடு இசைக்கின்றாள் மெல்ல. ஓவிய பெண்ணே என்

0: மனதில் காவியமாகி நின்றாய் நீயும். தாளம் தொட்டு ராகம் தொட்டு வரும் இனிய பாடல் உங்களுக்காக. ஆகாய கங்கை அழகாய் பூந்தியின் மலர் சூடுதோ இங்கே. தர்மயுத்தம் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் கேட்கலாம் பாடலை.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேரம் இப்போது 5:21. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவனம் ஜெயவராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பந்தலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். பூமிக்கு வளம் தரும் வான்மலை, என் வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் என்னவளின் நேசம், சாரலாய் தோரலாய் வீசிடும் என் மனதில் அன்பே உன் நினைவுகள். வாடுகின்ற பயிருக்கு வான்மலையாய் நீ, தேடுகின்ற கண்களில் தேவதையாய் நீ வர நாளும் எங்கிடும் என் மனம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் வாழ்வே மாயம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் இணைந்து பாடியது. கங்கையமரன் இசையில் வாலியின் வரிகளில் கேட்கலாமா பாடலை?

நேர்களே, குமரி பண்பலை நூற்று ஒன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். இணையதள நேரம் இப்போது 5:28. லப்டப் லப்டப் என இடைவிடாமல் துடிக்கும் இதயம் என் உள்ளத்தில் நீ நுழைந்ததால் உயிர் மூச்சிலும் கரைந்து விட்டாய். ஆசை குயிலே, அன்பு மலரே, தேவதையே, உன்னில் தொலைந்ததடி என் இதயம். என் செய்வேன் நானும்? வரும் பாடல் காதலன் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியது. பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நேர்களே, இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை, இலக்கிய சோழர். இதில் சோழ குலத்தோன்றல் கோப்பெருஞ்சோழன் உரை வழங்குகிறார் முனைவர் MD அருண்மொழி நங்கை அவர்கள். தொடர்ந்து தேனமுது தொடர், இதில் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுநிலை பேராசிரியர் படைப்பாளர் மா. பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம். நேர்விப்போது 5:35. நேர்களே, இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தரும் சுகமான சுமை காதல் தாங்க. உள்ளம் நினைப்பதை உதடுகள் உரை

மறைக்கும். சில வேளைகளில் உதடுகள் அதையே மறைக்கும். எண்ணியவற்றையெல்லாம் எப்போதும் எடுத்து வெளியே சொல்லிவிட முடியுமா? என்றாலும் கண்களும் பேசும் என்றால் நம்ப முடிகிறதா? ஆசை மனதை கண்கள் காட்டிக் கொடுத்துவிடும் இல்லையா? பத்ரி படத்திற்காக ஸ்ரீனிவாஸ், சுனிதா பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை ரமண கோகுலா, வரிகள் பழனி பாரதி.

நேற்று நானாக இன்று நீயாக நாளை நாமாக வாழ ஆசை. அன்றே மலர்ந்து அன்றே வாடும் பூவல்ல நம் காதல். உன்னை விட்டு நான் பிரிந்தாலும் உன் நினைவுகள் என்னுள் அழிக்க முடியாத ஒன்றாக இன்று மட்டுமல்ல என்றுமே என்னோடு இருக்கும். என் சுவாசம் நீயாகிட உன் சுவாசம் நானாகிட என்ன வழி? நீ சுவாசித்த காற்றை விரைவாக என்னிடம் அனுப்பிவிடு. என்னை தீண்டுவதற்கல்ல, நான் சுவாசிப்பதற்கு. உயிர்ச்சரத்தில் நிறைவாக வரும் பாடல் கூலி படத்திற்காக சுபலாஷினி அனிருத் ரவிச்சந்தர் அசல் கோலார் ராவ் பாடியது. பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், வரிகள் விஷ்ணு எடுவன். பாடலை கேட்கலாமா?

0: அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் இதில் திரை இசை கேட்கலாம். நாளை காலை மணி 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 இளைய பாரதம் இதில் பேசுவது நான் நிகழ்வுகள் ஆகியன கேட்கலாம். 10:30 சிறுவர் குரல் நேரலை. 11:00 ஏக்ஸூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பொது
1: மினிஸ்டர் அமித் ஷா ஹஸ் செட் தி நரேந்திர மோடி கவர்மெண்ட் இஸ் டெவலப்பிங் எ கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் அரவுண்ட் கேட்டல் ரேரிங் ஃப்ரம் கன்வெர்டிங் கவ் டங் இன்டு பயோகேஸ் அண்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் டு ப்ரோசஸிங்.
2: அலக் சம்மேலன் தி யூனியன் மினிஸ்டர் ஆல்சோ இனாகுரேட்டட் அன் எக்ஸிபிஷன் பை தி மத்திய பிரதேஷ் போலீஸ் ஆன் தி நியூ கிரிமினல் லாஸ் அட் தி பீல் தஷரா மைதான். அபினவ் கோயல், ஆகாஷ்வாணி நியூஸ், போபால்.
1: The government has successfully brought back the hardened narco-trafficking kingpin, Navpreet Singh, from Turkey. Sharing this achievement of the country's enforcement agencies, Home Minister Amit Shah said agencies tracked him down, ripping apart veil after veil to unmask his true identity and secured his deportation.

மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப மற்றும் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்பினை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் திருநெல்வேலி வீட்டு வசதி பிரிவிற்குட்பட்ட கீழநத்தம் பகுதி ஒன்று, பாலை பகுதி ஒன்று மற்றும் இரண்டு, தென்காசி வல்லன்குமாரன் விளை வி எம் சத்திரம் நிலை இரண்டு, குலவணிகர்புரம் டிஎன்யுடிபி, சங்கரப்பேரி டிஎன்யுடிபி, நீலவிட்டான் நாரணம்மாள்புரம் திட்டப்பகுதி ஒன்று மற்றும் நாரணம்மாள்புரம் பகுதி இரண்டு திட்டப்பகுதிகளில் காலியாக உள்ள 55 வணிகமனைகளுக்கு பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 ஆகிறது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது பெறுவோருக்கு 5 லட்சம் ரூபாய் விருது தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்படுகிறது. இவ்விருதாளர் முதலமைச்சர் அவர்களால் தேர்வு செய்யப்படுகிறார். 2026 ஆண்டிற்கான தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தங்களது விண்ணப்பம் சுய விவரம்

0: அச்சுறுத்தல் இவை அனைத்தும் தண்டனைக்குரிய குற்றமாகும். இத்தகைய சம்பவங்கள் பற்றி தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக தேர்தல் அலுவலர்கள், பறக்கும் படை, காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கலாம். தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
1: தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு

0: இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: சித்த மருத்துவத்தின் கீழ் உடற்பரிசோதனைகளை மேற்கொள்ள மையங்கள் திறக்கப்பட்டு வருவதாக தேசிய சித்த மருத்துவ இயக்குநர் டாக்டர் செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். வேலூரில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பில் ஒருங்கிணைந்த சித்த மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் கீழ் சித்த மருத்துவமனைகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
2: மத்திய அரசுல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆயுஷ் மிஷன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் இருக்குது. நேஷனல் ஆயுஷ் மிஷன் நாம் ஸ்கீம் பேரு. அந்த ஸ்கீம் பிரகாரம் ஒவ்வொரு இடங்கள்லயும் சித்த மருத்துவ மனைகளை அதிகமாக்குவதற்கும் சித்த மருந்துகளை வந்து அதிகமாக மக்களுக்கு கொண்டு சேருவதற்கும் திட்டங்கள் இருக்குதுங்க. டெங்கு காய்ச்சலுக்காக வேண்டி தேசிய சித்த மருத்துவமனையில சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அருகில் உள்ள பார்க்கல காலையில 6 மணிலிருந்து 6:30 வரைக்கும் நிலவம்பு குடிநீர் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு இது வரைக்கும் நாங்க வழங்கிட்டு இருக்கோம். நிலவம்பு குடிநீர் என்ற ஒரு பாக்கெட் வந்து வழங்குறோம். அது நீங்க வீட்டுல கொண்டு போயிட்டு 3 to 5 நாட்கள் அந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுத்துட்டு வந்தாலே டெங்கு காய்ச்சல் என்பது நல்லாவே வந்து தடுக்கப்படும். குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருமே நாம வந்து சாப்பிடணும்.
1: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு கடலோர ஆந்திரா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அக்டோபர் 4 முதல் 6 வரை கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சியில் டெங்கு காய்ச்சல் பரவல் முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு நல்லசிவன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 1 மாதத்தில் 1405 தெரு நாய்களுக்கு வெறிநோய் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் சி பிரியங்கா தெரிவித்துள்ளார். ஆந்திராவிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்ட

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நேரம் இப்போது 6:54:30. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரைசி. நிகழ்ச்சியில் இனி

உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபை விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவை மூலம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார

0: டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற இந்தியா 352 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. 352 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் பிடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 3 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 90% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 60% முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். ரப்பர் மரங்களில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். தோட்டக்கலை பயிர்களான வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், இலவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னைநார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளிப்போடவும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். இவ்வாறு பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றுக்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியாகவோ அவர் தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டையினர்கள், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகில் உள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவருடன் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும்

0: எல்லாரோட கவனமும் இப்ப பாரம்பரிய அரிசி பக்கம் தானே திரும்பி இருக்கு.
1: அண்ணி, நீங்க சொல்றது சரிதான். நாங்களும் சரியான நேரத்துல பாரம்பரிய அரிசிய பயிர் செய்ய முடிவெடுத்தோம். சந்தையில இப்ப எங்க அரிசிக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் ஈ தேவராஜன் அவங்க என்னென்ன விவரம் சொல்றாங்கன்னு கேளுங்க. இத பத்தி உங்களுக்கே தெளிவு கிடைக்கும்.
2: பாரம்பரிய நெல் சாகுபடி எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடி கூடவே நீங்க பயணித்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு விளக்கமான பதில் சொல்லுங்க.
3: கண்டிப்பா சொல்லுங்க ஐயா. பாரம்பரிய அரிசி சாப்பிட்டாதான் நோய் குறையுதுன்னு எங்களுக்கு தகவல் சொல்றாங்க. நம்ம கேவிக்கையிலேருந்து எல்லா அதிகாரிகளும், அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அதிகாரிங்க, நோய் போகிற அளவுக்கு நீங்கள் என்னென்ன பாரம்பரிய நெல் பயிர் பண்ணுறீங்களா அதெல்லாம் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து உங்களை ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில் டைரக்டர் எம்டி வந்திருந்தாருங்க, அவர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், ஐயா நீங்கள் ஆந்திராவிலேருந்து நெல் வாங்கி கொடுக்குறீங்க, பயிர் பண்ணுறாங்க, உடனே அந்த நெல் எடுத்துக்கிறாங்க, காசு வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதுபோல் எங்கள் பாரம்பரிய நெல் நாங்கள் பயிர் பண்ணுறத நீங்கள் எடுத்துக்கணும். அப்போது பாரம்பரிய அரிசி நிறைய பேர் வந்து நெல் பயிர் பண்ணுவாங்க. நிறைய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, முட்டி வலி இடுப்பு வலியெல்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஒரு இழப்பு சம்பா அரிசி அது கொடுத்தீங்கன்னா இந்த முட்டி வலி குறையும். அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து நிறைய இந்த புற்றுநோய் அதிகமாகுது. இதுக்காக ஒரு அரிசியை வந்து டெல்லியிலேருந்து நாங்கள் வாங்கணும், லைசா. அந்த நெல் வந்து இந்திரா காந்தி அம்மாவனுடைய ஆராய்ச்சி கூடத்தில் டெல்லியில் அதுக்குன்னா சர்டிஃபிகேட்லாம் இருக்குதுங்க ஐயா,
2: நிறைய பேப்பர்லாம் வச்சுருக்கீங்க.
3: லைசா இது வந்து புற்றுநோய் கட்டுப்படுத்தும்.
2: இந்த நெல் வச்சுருக்கீங்க?
3: இருக்குதுங்க ஐயா, பயிர் பண்ணிட்டோம். இருந்தாலும் மொத்தமாக பண்ணணும், ஒரு ஏக்கர் செஞ்சு நிறைய பேருங்களுக்கு வந்து குடும்பம் வரையிலும் இது குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும், அதிகமான விலை கொடுக்கக்கூடாது. இயற்கை விவசாயத்திலையும் செஞ்சு அவங்களுக்கு நோய் தீர்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கான எங்களுடைய குருநாதன்கள்லாம் கேவிக்கையில் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் தனி அலுவலர் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஜேடியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இது மாதிரி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். அரிசி வந்து கலப்பில்லாமல் இருக்கணும், தரமாக இருக்கணும், வல்ல அரிசி ஏறக்கூடாது. அந்த மாதிரி ஏறுக்கணும்னா ரைஸ் மில்லில் கொடுக்குறோம். ரைஸ் மில் ஏதோ வல்ல அரிசி எதுனா ஓரும், வந்து தான் ஓரும், வராமல் இருக்காது. அதுக்கான கம்ப்யூட்டரில் போனால் அந்த கருப்பு அரிசி வந்து வல்ல அரிசியில் கலந்துதுன்னா வியாபாரம் பண்ண முடியாது. இது மட்டும் தனியாக கொடுக்குறப்போ ஒன்று ரெண்டு வரதாங்க ஐயா செய்யும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுங்க, தோல் உரிக்கிற மிஷின் வாங்கி கொடுத்தீங்கனாக்கா நாங்கள் அதில் போட்டு உங்களுக்கு தரமானது கூட்டுறவுகளில் கொடுக்குறோம். ஆனால் என்ன அரிசி வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நெல் வாங்கி நான் செய்ய முடியும். நான் 10 வகையான நெல் பண்ணுவேன், அதனால நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் ஒரே நெல் சொல்லுங்கள்,
2: உங்களுக்கு என்ன வேணும்,
3: உங்களுக்கு என்ன வேணும், என்ன அரிசி வேணும், அந்த நெல் நான் வாங்கி பண்ணுறேன். இல்லை நீங்களாவது வாங்கி கொடுங்க, இல்லை நாங்களாவது வாங்கிக்கிறோம், இந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கிறனாக்கா நீ எங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுங்க. உடனே அந்த செக்ரட்டரி கிட்ட சொல்லி முதல் லோன் இவர் கொடுத்துருப்பா, அதனால் அவருக்கு நம்ம வானொலி சார்பாக அந்த எம்டிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இது போல் அதிகாரிங்க நிறைய பேர் இருந்தாக்கா விவசாயிங்களாம் நல்லா இருப்பாங்கன்னு நான் நன்றி சொல்லிட்டேன் அவருக்கு.
2: நிச்சயமா. இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடியில் எத்தனை வருஷமாக ஈடுபட்டு இருக்கிறீங்க?
3: 2002 செஞ்சுன்னுக்குறோம். 2002 செஞ்சுன்னுக்குறோம். ஆனால் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது 2019 தான்.
2: அது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக பண்ணுறீங்க, இயற்கையாக பண்ணுறீங்கிற
3: சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து 2019
2: தான். அதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டு
3: தான் இருக்கீங்க? ஆ, இருக்கிறோம்.
2: லைசான்னு ஒன்று சொன்னீங்க,
3: லைசா. இது வந்து புற்றுநோய் குணமாகறதுக்காக இதை ஏற்கனவே செய்து ஒரு சாம்பிள் வச்சிருக்கிறோம்.
2: இது வந்து எவ்வளோ நாள் வயசு?
3: 130 சார்.
2: 130 தான்.
3: 130 தான். நம்ம ஏதாவது தண்ணி கிணி போடலன்னா ஒரு 5 எக்ஸ்ட்ரா போகிறோம்.
2: ஒரு 5 10 முன்ன பின்னே வச்சுக்க வேண்டியது.
3: இப்போ வண்டி வரல, அறுப்பு வரத்துக்கு வரல, ஆள் வரலன்னா அது ஒரு 4 கூடுதலாக வரும்.
2: இதனுடைய தாளினுடைய உயரம்லாம் எப்படிங்க?
3: உயரம்னா 3 வரும் சார்.
2: மற்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் நீங்கள் பண்ணுறீங்கல்ல,
3: அது வந்து 5 வரும்.
2: 5 அதோட இது குறைவு தான்,
3: இது கம்மியாக தான் இருக்கும்.
2: இது நல்லது தான் இல்லை?
3: இது நல்லா இருக்கும், கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும்.
2: மோட்டாவாக
3: இருக்கணும். மெல்லு சாப்பிடணும், நல்லா மெல்லு சாப்பிடும் போது இந்த உமி நீர்லாம் போகிறப்போ அந்த கணையத்துலேருந்து நீர் சேராது.
2: சுகர் மெல்லு சாப்பிடணும்,
3: மெல்லு சாப்பிடணும், எந்த அரிசியாக இருந்தாலும் மெல்லு சாப்பிடணும்.
2: 135 கிட்டத்தட்ட வயசு.
3: ஆமாங்க.
2: இதுக்கு என்ன சூழல் காலம்? குருவையா, சம்பாவா?
3: சம்பா பட்டம்.
2: சம்பா தான்,
3: சம்பா பட்டம் தான்.
2: இப்போ இந்த பட்டத்துக்கு போடலாம்
3: இல்லைங்கய்யா? அந்த நெல்லை வந்து எங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க தெரியணும்லாம், இங்கன்றது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் செய்கிறாங்க, கிடைச்சவங்க மட்டும் செய்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இது கிடைக்கின்றதுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். ஆனால் குறைஞ்ச வேலைக்கு அவங்களுக்கு கொடுப்போம். நான் 150 கொடுத்து வாங்கியிருக்கேன் 1 கிலோ
2: விதை நெல்.

0: நெல் 150 ரூபா, இனிமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது 100 ரூபாய்க்கு கொடுப்போம்.
1: ஏன்?
0: குறைஞ்ச விலையாக இருக்கணும், அவங்க பயிர் பண்ணணும், நோய் தீரணும்.
1: சமூக சேவகராகவே இருக்கிறீங்க,
0: செய்யணும் சார்.
1: செய்யுங்கய்யா, ஆனால் உங்கள் கையை கடிக்காமல் பார்த்துக்கணும்.
0: கையை கடிக்காது.
1: கடிக்காது
0: இல்லை? கடிக்காது.
1: கடிக்கக்கூடாது.
0: கடிக்காது, மனசு கடிக்கல. மனசு கடிக்கல, அதனால் நல்லா இருக்கும்.
1: உங்கள் மனசு பெருசாக இருக்கலாம், ஆனால் நாமளும் மனுஷன்தான் இல்லையா?
0: ஆமாங்க, ஆமாம்.
1: நமக்கும் உழைப்பு இருக்குது, நம்ம கை ரெண்டு கை இருக்குது, அது உழைப்பு இருக்குது.
0: எங்களுக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி.
1: இருக்கட்டும், இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது
0: முக்கியம்,
1: பிரதானமாக தான் இருக்குது, முக்கியமாக தான் இருக்குது, அது மனசில் இருக்கட்டும்.
0: இது எதுக்காக இது விலை கம்மியாக கொடுக்குறதுன்னா, விவசாயிங்க அதிகமாக விலைன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க, பதிவு செய்ய மாட்டாங்க. ஆனால் விலை குறைஞ்ச விலையாக இருந்தாக்கா அவங்க வந்து இது விவசாயம் பண்ணுவாங்க, அவங்க நோய் தீரும்.
1: உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஆதிரங்கம்னு ஒரு கிராமம்,
0: சரிங்க?
1: அங்கே நம்மாழ்வார் உருவாக்குன ஒரு பாரம்பரிய நெல் சாகுபடியாளர் இருந்தார், அவர் இறந்து போயிட்டார்.
0: நெல் ஜெயராமன்.
1: நெல் ஜெயராமன். அவர் இருக்கும்போதும் சரி, அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை நெல் திருவிழா நடத்துவாங்க, பாரம்பரிய நெல் திருவிழா நடத்துவாங்க.
0: போயிருக்கும் சார்.
1: நீங்கள் போயிருப்பீங்க.
0: போயிருக்கும்.
1: அவங்க ஒரு வேலை செய்வாங்க, யார் கேட்டாலும் பாரம்பரிய நெல் விதைகளை கொடுப்பாங்க, இலவசமாக கொடுப்பாங்க. 1 கிலோ வச்சுக்கங்க, 2 கிலோ வச்சுக்கங்கன்னு கொடுப்பாங்க. இதை சாகுபடி பண்ணிவிட்டு மீதி நீங்கள் விற்றுட்டு எங்களுக்கு ஒரு 2 கிலோ 10 கிலோ கொண்டாந்து கொடுத்துருங்க.
0: நான் 2 கிலோ கொடுறேன், எனக்கு 4 கிலோ கொடுன்னு கேட்பாங்க.
1: அது மாதிரி கேட்பாங்க.
0: 1 கிலோ கொடுத்தா 2 கிலோ கொடுங்க.
1: அது மாதிரி கூட நீங்கள் ஏதாவது செய்யலாமே.
0: நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. 100 ரூபாய் கொடுத்து வாங்கி பயிர் செஞ்சாலே போதும்.
1: போகிறோம். ஆனால் அது வந்து ஒரு நிறுவனமாக, ஒரு ஆராய்ச்சி மையமாக அப்படி அவங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க செஞ்சுட்டு போட்டோம். நீங்களா இருங்க, அவங்க அவங்களா இருக்கட்டும். ஒன்று,
0: நெல்ஜியாருடைய வாத்தியார் சுந்தரேசன் இருக்காரு, அவர்கிட்ட தான் காளா நமக்கு வாங்கியிருக்கேன்.
1: காளா நமக்கு?
0: காளா நமக்கு புத்தர் சாப்பிட்ட அரிசி,
1: அது ஒரு ரகம் இல்லையா?
0: ஆமாங்க சார்,
1: அதுவும் இருக்கு. அப்போ
0: இருக்கு, வாங்கியிருக்கேன், அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கிறேன். 200 ரூபாய் கிலோ.
1: சரி,
0: 5 கிலோ 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். கையெல்லாம் இப்படி ஆடும்.
1: சரி,
0: தலை ஆடும். இந்த அரிசி தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டாலும் ஆடாது.
1: ஒரு மண்டலம் சாப்பிட சொல்றீங்க,
0: இது சாப்பிடணவங்க.
1: காளா நமக்கு?
0: காளா நமக்கு.
1: அதுக்கு எத்தனை நாள் வயசு?
0: அது 130 நாள் தான் சார். அது சம்பா பட்டம் தான்.
1: சம்பாவுக்குரிய நெல் ரகங்களை தான் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க.
0: ஆமா ஆமா, சம்பா பட்டம்.
1: சரிங்க,
0: உப்பு நீர்ல அது நல்லா வரும்.
1: காளா நமக்கு?
0: காளா நமக்கு.
1: அரிசி மோட்டாவா சன்னமா? அது
0: கொஞ்சம் சன்னமா தான் சார், ரொம்ப மோட்டா எல்லாம் இருக்காது,
1: மதியமா இருக்கும்.
0: ஆமா. அதே மாதிரி இலப்பு சம்பா.
1: என்ன?
0: இலுப்பூ
1: சம்பா.
0: அது இந்த முட்டி வலி குறையும் சார்.
1: இலுப்பூ சம்பாக்கு என்ன வயசு?
0: 130 நாள்.
1: எல்லாமே 130 நாள்.
0: 120 நாள், 25 நாளுக்குள்ள அது அறுவடைக்கு வரும்.
1: காளா நமக்கு ஆகட்டும், அல்லது இலுப்பூ சம்பா ஆகட்டும், லாய்ச்சா அதுவாகட்டும்,
0: லைசா
1: எதா இருந்தாலும் நாத்து விட்டு நடுவீங்கன்னா நேரடி விதைச்சு விட்டுறது.
0: இந்த தடவை நாங்கள் நேரடியாக போடலான் இருக்கோம்.
1: நேரடி விதைப்பா?
0: நேரடி விதைப்பு. ஏன்னா மழை பெய்யல.
1: சரி,
0: போர் தண்ணி விட்டு தான் பயிர் பண்ணணும். ஆனால் போர் தண்ணி விட்டு பயிர் பண்ணுறப்போ இதை மட்டும் தான் இப்போ நடவு பண்ண போகிறோம். இலுப்பு சம்பாவும் லைசாவும். அதே மாதிரி ஜாஸ்மின் கருப்பு.
1: ஜாஸ்மின்
0: கருப்பு.
1: கருப்பு
0: இப்ப கருப்பு கவனி இருக்குதுல்ல,
1: அது மாதிரி
0: அந்த மாதிரி. அது கருப்பு.
1: ஏன் ஜாஸ்மின் கருப்புன்னு அதுக்கு பேரு?
0: அங்க இருக்கு கருப்பு கவனி சார், இது ஒரிசா.
1: கருப்பு கவனி தான் அது.
0: கருப்பு கவனி
1: அவங்க ஒரிசா சொல்றாங்களா?
0: ஒரிசா. அவங்களுக்கு பேர் ஜாஸ்மின் கருப்பு. கிருஷ்ணா சிவப்பு.
1: கிருஷ்ணா சிவப்பு.
0: சிவப்பு. இந்த கருப்பு சிவப்பு ரெண்டு நாள் தான் தனித்தனா விட்டு வந்தேன் சார். இந்த இந்திக்காரங்க வந்தாங்க, நடுவில் நடும்போது ரெண்டு சேர்த்து நட்டு போயிட்டாங்க. தஞ்சனா அறுக்க முடியல.
1: சரி
0: சரி, ரெண்டு நோயும் ஒன்னா தீரட்டும் சொல்லிட்டு ரெண்டு அடுத்து அப்படியே
1: ஒன்னா கலந்து கொடுத்துட்டீங்களா?
0: ஆமா ஆமா, ஒன்னா தான் இருக்குது அரிசி. அது என்னன்னா ரத்த அழுத்தம் குறையும், திருநீர் நல்ல தாராளமா போகும், டயர்டு இருக்காது, நரம்புகள்லாம் இந்த கால் நரம்பெல்லாம் வலிக்கும். இதை சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து அது குறையும். அதுதான் நிறைய பேர் வந்து
1: கருப்பு கவனி.
0: கருப்பு கவனி நம்ம இயற்கை விவசாயத்தில் செஞ்சது. நாங்கள் அது விலை வந்து 150 ரூபா தான் கொடுக்குறோம்.
1: அரிசி?
0: அரிசியை.
1: புழுங்கெல்லாம் பச்சையா?
0: பச்சை தான். எங்களுக்கு சொன்ன குருநாதர் கற்றுக் கொடுக்கும்போது பூமியில் பூச்சி இல்லாமல் இருக்குன்னு என்னென்னலாம் பண்ணணும்ன்றது அதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் வேப்ப பண்ணாங்க, கடலை பண்ணாங்க, எள்ளு பண்ணாக்கு, தேங்காய் பண்ணாக்கு, அசோஸ் பயிரெலாம் பாச பயிர் அதில் உயிர் உரம் வாங்கிக்கிறோம். இதெல்லாம் அதில் தொழில் உரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம்.
1: எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க?
0: ஒரு 15 நாள் 20 நாளைக்கு வச்சுருப்போம் சார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பும் 300 கிலோ போடுவோம் ஏக்கருக்கு.
1: ஏக்கருக்கு 300 கிலோ?
0: 300 கிலோ. அந்த தொழில் உத்தாரத்தை காலம் தானே வச்சுருக்கிறேன். 300 கிலோ 300 கிலோ ரெண்டு ட்ரிப் போடுறப்போ மேலே பூச்சி மாதிரிலாம் அடிக்க மாட்டோம். இது நல்லாயிருக்கும். மண்ணில் பூச்சி இருந்தால் தானே மேலுக்கு வரப்போகுது, அதனால அடிக்க மாட்டோம். இதில் இன்னொன்று விஷயம் சார், எங்கெங்கே குளம் குட்டெல்லாம் இருக்குதோ வறுவு கால்வாய் கொண்டு போயிட்டு கரை போட்டு அதில் ஒரு 10 அங்குலம் ஸ்லாட்டர் போடணும். ஒரு 30 அடிக்காவது மணல் எடுத்து சேர்த்தாக்கா நிலத்தடி நீர் தானாக இறங்கும், உப்பு நீர் வராது.
1: நான் மறுபடியும் இந்த பாரம்பரிய நெல்லுக்கு வரேன்.
0: வாங்கய்யா.
1: இதில் இந்த இத்தனை ரகங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் பெரும்பாலும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற ரகங்கள் தான்.
0: ஆமாம்.
1: இதில் இயற்கையான முறையில் செய்கிறீங்க, ஊட்டமேற்றிய தொழு உரம் மாதிரி தயார் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 300 கிலோ போட்டுடுறீங்க. அது வந்து கிட்டத்தட்ட அடி உரமாக போட்டுறீங்களா?
0: மேல் உரமாக தான் போடுவோம்.
1: மேல் உரமாக.

0: நடவு நட்ட பிறகா?
1: நடவு நட்ட பிறகு
0: எவ்வளவு நாள்ல?
1: ஒரு 5 நாள் 20 நாள்கள் போடும்.
0: அப்ப நடவு நடறதுக்கு முன்னே ஒண்ணுமே போட
1: மாட்டீங்க? இல்ல,
0: வெறுமன உழவு ஓட்டி அதை நட்டுறீங்க.
1: நடுவோம், இந்த மண்ணு இதெல்லாம் இதுல ஊறிக்கினே இருக்கும், மண்ணு சத்து இருந்துகிட்டே இருக்கும். திருப்பியும் நம்ம இன்னொரு ட்ரிப்பு போறோம் இல்லையா?
0: இல்ல, இப்ப முதல் இது எப்ப போடுவீங்க? நடவு நட்டு
1: 5 தேதியிலிருந்து 20 நாள் வரையில,
0: 20 நாளைக்குள்ள போட்டு
1: 20 நாள்ல போட்டுருவோம்.
0: அடுத்து இன்னொரு முறை போடுவீங்களா?
1: ஆமா, 40 நாள் போடுவோம்.
0: இதே மாதிரி
1: போடுவோம்.
0: அப்ப நீங்க தயார் பண்ணிட்டே இருக்கணுமா?
1: ஆமா சார்,
0: ஊட்டமேட்டி தொடர நிறைய தயார் பண்ணணும்.
1: ஒரு ட்ரிப்பு நம்ம கலந்து வச்சுக்கலாம் சார், இதெல்லாம் உறவாயிடும். பூச்சி வந்து இதுல உயிர் உரம் வந்து அதிகமா வந்து கலந்துக்கினே இருக்கும். இதை 20 நாளைக்கு ஒரு ட்ரிப் போடுறப்போ மண்ணுக்கு சத்து ஏறிக்கினே இருக்கும், மண்ணு கெடாது, பூச்சி இருக்காது.
0: இப்ப 2 நாள் போடுறீங்க, அப்புறம் திருப்பி இன்னொரு முறை போடணுமா?
1: தேவையில்லை. தாள் அதிகமாக வந்துடும், ஏன்னா மழை பெய்யறதுனால அது தேவையில்லை. மழையே இல்லாம இருந்தா அப்ப போடலாம், மழை பெஞ்சதுன்னா போட தேவையில்லை, அது யூரியா போட்ட மாதிரி ஆயிடும்.
0: ஆமா,
1: மேல் வரமா?
0: இதுல களம் மண்டாதா?
1: களம் வரும் சார.
0: என்ன பண்ணுவீங்க?
1: ஆள் வச்சுதான் எடுப்போம்.
0: களக்கொல்லி
1: ஆர்கானிக் பண்றப்போ நீங்க வந்து மருந்தெல்லாம் அடிக்க கூடாது,
0: களக்கொல்லியும் பயன்படுத்தக்கூடாது.
1: நாத்தாங்கல் கூட நாத்து விடுறோம் இல்லைங்களா, அது கூட பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு கடலை பின்னாக்கு தான் நாங்கள் போடுவோம், எருவில் கலந்து தான் போடுவோம். அசோஸ் பயிரெலாம் பாசோபயிர் ட்ரைகோட்ரோ மறுபடி சூடோமோனஸ் இதெல்லாம் ஒரு 50 கிராம் 50 கிராம் எருவில் கலந்து தான் நாற்றுக்கு போட்டு நாற்று விடுவோம். திருப்பி ஒரு 10-15 நாள் போட்டு அதே தான் போடுவோம். தண்ணி போகும்போது தண்ணியில் கரைச்சி விட்டுருவோம், அது நல்லாயிருக்கும். நான் பூச்சி இருக்காது.
0: பூச்சி நோய் தாக்குதலே வராதா?
1: வராது,
0: சுத்தமாக வராது.
1: வராது.
0: களை எடுக்கிறது ஆள் வச்சு எடுக்கிறீங்க?
1: ஆள் வச்சு தான் எடுப்போம்.
0: ஒரு களையா ரெண்டு களையா?
1: ஒரு களை தான் எடுப்போம்.
0: அவ்வளோதான்
1: எடுப்போம்.
0: எப்போ எடுப்பீங்க அது?
1: அது ஒரு 20 நாளுக்கு மேல எடுப்போம். 30 நாளுக்குள்ள
0: அவ்வளவுதான். ஒரு களை எடுத்தா போருமா?
1: போதும்.
0: ரெண்டாவது களை ஒரு ஆளு விட்டு துவைக்க வேண்டாமா?
1: தேவையில்லை. அந்த மாதிரி பண்ணா எப்ப பண்ணோம்னா, ஒரு இடுப்பு உயரத்துக்கு வரும், கதிர் வரத்துக்கு முன்னாடி அதை வந்து கொஞ்சம் நீக்கல் போடுவாங்க, காத்து ஓட்டமா இருக்கணும்ன்றதுக்காக போடுவோம். கதிர் வந்த பிறகு போடக்கூடாது, ஏன்னா தண்டு உடஞ்சதுன்னா கதிர் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும்.
0: கதிர் வந்த பிறகு எந்த வேலையுமே செய்யக்கூடாது?
1: செய்யக்கூடாது. கதிர் வரத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை நம்ம செஞ்சிடணும், செஞ்சுட்டா ஃப்ரீ ஆயிடும். தூர் வரணும், அதிகமாக தூர் வரணும்.
0: எவ்வளோ வெடிக்கீங்கயா சாதாரணமாக? ஒரு இப்போ இந்த பாரம்பரிய நெல்லாம் 2 நாள் 3 நாள் தான் வச்சு நடுவாங்க, அதுலேருந்து எத்தனை வெடிச்சு வரும்?
1: 30-40 வரும்.
0: அவரேஜ் அதுதான், நார்மலாக 30-40 சொல்லுவாங்க, அதுதான் வெடிக்கும்.
1: அதுதான் வரும்.
0: முக்கியமான ஒரு கேள்விக்கு
1: சரிங்க
0: வர்றேன் நான். லைச்சா, காலா நமக், இலுப்பப்பு சம்பா, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய குண்டு சம்பா, ஜாஸ்மின் கருப்பு, கிருஷ்ணா சிவப்பு,
1: சிவப்பு
0: அப்புறம் கருப்பு கவுனி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்கிற ரகங்கள் கொடுக்கிற விளைச்சல் அளவு சொல்றீங்களா நீங்க?
1: ஆமா சார், வரும் சார். மண்ணு தரமா இருந்து வருது, மண்ணு தரம் எப்படி சார் வரும்? சரி சார், இப்ப ஒண்ணு சொல்றேன். இப்போ TKM 9.
0: ஆமாம், திருவூர் குப்பம் 9, பழைய ரகம். என்ன ஒரு ரூலிங் வெரைட்டி தெரியுங்களா? அது
1: சிவப்பு அரிசி.
0: ஆமாம்,
1: நட்டம்.
0: ஆமாம்,
1: ஒரு ஏக்கர் எத்தனை மூட்டை சார் வரும்?
0: என்ன ஒரு 35-40 மூட்டை வரும்னு சொல்லுவாங்க.
1: என்னென்ன மருந்தெல்லாம் போடுவீங்க?
0: அது சகட்டு மேனிக்கு யூரியா, DAP, அப்புறம் பொட்டாஷு?
1: இல்லை, நாங்கள் அதெல்லாம் போடலை.
0: சரி,
1: தொழு உரம், ட்ரைகோட்ரோ மறுபடி சூடோமோனஸ், பாசோ பாக்டீரியா, இந்த சாகரிக்கான்றது வந்து ஆர்கானிக்ல, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தொழு உரத்தில் கலந்து போட்டோம். ஒரே ஒரு ட்ரிப்பு தான் போட்டோம். ஒரு ஏக்கருக்கு 32 மூட்டை நெல் வந்தது. அங்கே இருந்து எல்லாமே சொன்னாங்க,
0: பரவாயில்ல, 75 கிலோ மூட்டை.
1: ஆமாம் சார்,
0: வித்துட்டு
1: 1710 ரூபா ஒரு மூட்டை, 78 கிலோ. அவங்க எடுக்குது 78 கிலோ, கோணிக்கு 1 கிலோ எடுத்து அது அறம் அதுன்னு சொல்லி
0: எடுப்பாங்க.
1: 78 கிலோ எடுத்தாங்க, 96 பை வாரினாங்க, 96 மூட்டை கரெக்டாக இடைக்கு வந்தது. அவங்களே சொன்னாங்க, இது போல் நாங்கள் எங்கேயும் பார்க்கல,
0: விவசாயிகளும் 93 மூட்டை அர்த்தம் 90 சென்ட்.
1: இதுக்கும் ஒரே ட்ரிப்பு தான் போட்டோம், அதுக்கும் போட்டோம், எதுக்கும் போட்டோம். எல்லாருக்கும் பின்னாடி நடுவு நட்டுது, இப்பதான் அர்த்தம். 23 மூட்டை எடுத்துன்னு போய் காய வச்சோம், காய வச்சா 19 மூட்டை நெல் தான் தேர்ச்சி, 4 மூட்டை குறைஞ்சி போச்சு. பச்சையோட அர்த்தத்துமே போட்டோம், காய் வச்சா 4 மூட்டை குறைஞ்சது, எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது நெல் எடுத்து போயிட்டு ஒரு 3 மாதம் குடவுனில் வச்சுட்டாக்கா, இதை சாப்பிடும்போது நம்ம இந்த அரிசி சாப்பிட்டுங்களோம்.
0: டிபிஎஸ் 5 இட்லி பாரம்பரிய நெல் சாகுபடியாளர், நீங்கள் TKM 9 போகிறீங்க, TPS 5 போகிறீங்க?
1: ஆமாம் சார், சைடில் வந்து கேவிக்கே தான் நமக்கு வந்து இந்த நெல் கொடுத்தாங்க.
0: சாகுபடி பண்ண சொல்லியா?
1: இதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குது, ஆர்கானிக் பண்ணுறீங்களே இதை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சரி, ஒரு 90 சென்ட்ல அதை செஞ்சு பார்க்கலாம், ஏன் சார் தாய் வீடு சார் எப்படி சார் அம்மா சொல்றது கேட்க

0: செஞ்சுதான்
1: அவங்க தான். இப்ப கூட வந்து ஆடுதுறை 61 கொடுத்துருக்காங்க. இது வேற யாரும் முன்னோடி விவசாயிக்கு முன்னு மட்டும்தான் கொடுக்குறோம். இதை நீங்க பயிர் செஞ்சு சொன்னீங்கன்னா நீங்களோ அடுத்த முறை இது செய்யுங்க. சன்ன ரகம் சாப்பாட்டு அரிசி நல்லா இருக்கும். ஆராய்ச்சி தொழிலும் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இதை நீங்கள் பயிர் செய்யுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க. இதுக்கு மட்டும் ஒரு 1/2 ஏக்கர் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் வச்சுருக்கிறோம். அதை ட்ரம் ஷீட்டு போடலாமா கைட்டு போடலாமான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்குது.
0: தேவராஜன் ஐயாவுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க.
1: 93 80 93 80 32 32 28 28 28 28.
0: தொடர் போடலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா போடலாம்.
0: ஒரு பாரம்பரிய நெல் சாகுபடியாளரா நீங்க, ஒரு லாபகரமான விவசாயியா இருக்கிறீங்களா?
1: இருக்கிறேன் சார்.
0: நிச்சயமா
1: நிச்சயமா.
0: அப்படியே நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க.
1: ரெண்டு கை வைக்கணுமா ஒரு கை வைக்கணுமா?
0: நீ ஒரு கை வச்சாலும் சரி, ரெண்டு கை வச்சாலும் சரி.
1: சரி சார், ஒரு கை வைக்கிறேன் சார். நான் வந்து இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் பயிர் பண்றேன். மீஞ்சூர் பிளாக்கு சின்னகாவனம் கிராமத்துல இருந்து நான் இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் பண்றேன். இதனால எனக்கு லாபம் இருக்குது.
0: இருக்குது
1: லாபம் இருக்குது. அதாவது மற்றங்க அன்பும் இருக்குது, பாசமும் இருக்குது.
0: அதெல்லாம் வாசம் தான். அன்பு மட்டும் பத்தாது. பயிர் நிரம்பணுமா வேண்டாமா? பயிர் நிறைய சாப்பிடணும்னா கையில காசு வேணும் இல்ல? பயிர் நிரம்பணுமா வேணாமா?
1: அதான் சார், இப்ப 96 மூட்டை வித்தான்ல, காசு இருக்குது.
0: அது TKM 9 இல்ல?
1: ஆமா, இது வைக்க போறோம்ல.
0: பாரம்பரிய நெல் வேணும் இல்ல?
1: பாரம்பரிய நெல் வாங்கி வச்சுக்கிறேன் சார்.
0: அதுல வரணும் இல்ல?
1: வரும் சார், வர வச்சிரும்.
0: வரும்
1: வரும்.
2: என்ன அண்ணி, பாரம்பரிய நெல் ரகங்களை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் சின்னகாவனம் இ தேவராஜன் அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
3: அடே அப்பா, பாரம்பரிய அரிசி ரகங்கள் இத்தனை இருக்கா? இதோட மருத்துவ குணங்களையும் சாகுபடி முறைகளையும் இவங்க எடுத்து சொல்ல சொல்ல பாரம்பரிய அரிசிகள் மேல ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுது.
2: அண்ணி அது மட்டுமா, இயற்கை உரத்தை போட்டு ஆரோக்கியமான உணவு கொடுக்கற திருப்தி அவரோட வார்த்தைகள்லயே தெரியுதே.
3: நெசம்தான், பாரம்பரிய நெல் ரகங்கள் பத்தின தெளிவு இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன் செல்வி, நீங்களும் இவரை போலவே மத்த ரகங்களையும் பயிர் பண்ணலாமே.
2: யோசனை நல்லாத்தான் இருக்க நீ. பயிர் செஞ்சா நல்லாத்தான் இருக்கும். மச்சான்ட்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன்.
4: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
2: தக்காளியில் விளைச்சலை அதிகரிப்பதற்கான உத்திகள் மற்றும் பதப்படுத்துவதற்கேற்ற ரகங்கள். உலக நாடுகளில் பயன்படுத்தப்படும் காய்கறிகளில் தக்காளி இன்றியமையாதது ஆகும். தக்காளி பழங்கள் சாலட், சமைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட தயாரிப்புகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் பயிர் சாகுபடி செய்யும் சூழலுக்கு ஏற்றபடி அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை நடவு செய்வதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு Co3 ரகம் ஹெக்டருக்கு சுமார் 96.2 டன் விளைச்சல் தரவல்லது. மேலும் தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் வேர் முடிச்சி நூற்புழுவிற்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு Co4 ரகம் ஹெக்டருக்கு 97 டன் விளைச்சல் தரவல்லது. பழங்கள் நீண்ட நாட்கள் சேமிப்பதற்கு உகந்தவை. அர்கா ரக்ஷத் ரகம் 90 முதல் 100 டன் ஒரு ஹெக்டருக்கு விளைச்சல் தரவல்லது. இது இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா ஆதித்யா ரகம் ஹெக்டருக்கு 60 முதல் 65 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா சம்ரட் ரகம் ஹெக்டருக்கு சுமார் 80 முதல் 85 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா விசேஷ் ஹெக்டருக்கு 75 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்பகால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா அனன்யா இந்த ரகம் ஹெக்டருக்கு சுமார் 65 முதல் 70 டன் விளைச்சல் தரவல்லது. தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் பாக்டீரியா வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. ஒரு ஹெக்டர் பயிரிட 100 முதல் 150 கிராம் வீரிய ஒட்டு விதைகள் தேவைப்படுகின்றன. 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 10 கிலோ சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் அல்லது 2 கிராம் கார்பன்டாசிம் கொண்டு விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 98 குழிகள் உள்ள குழித்தட்டு தக்காளி விதைப்பதற்கு பொருத்தமானதாக இருக்கும். ஒரு ஹெக்டர் நடவுக்கு 238 குழித்தட்டுகள் தேவைப்படும். சுத்திகரிக்கப்பட்ட தென்னை நார் உரம் 30 கிலோ, 5 கிலோ வேப்பம் பின்னாக்கு, 1 கிலோ அசோஸ் பயிரில்லம், 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா ஆகியவற்றை ஒன்றாக கலக்க வேண்டும். 1 குழித்தட்டு

0: தட்டிற்கு 1.5 கிலோ தென்னை நார் கலவை தேவைப்படும். இந்த கலவையை குழித்தட்டுகளில் நிரப்பி ஒரு குழிக்கு ஒரு விதை வீதம் நடவு செய்ய வேண்டும். பின் குழித்தட்டுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதனை முளைப்பு வரும் வரை பாலித்தீன் தாள்கள் கொண்டு மூடி வைக்க வேண்டும். 6 நாட்களுக்கு பிறகு குழித்தட்டுகளை தனித்தனியாக உயர்த்தப்பட்ட மண் படுக்கைகள் மீது வைக்க வேண்டும். பூவாளியை கொண்டு தினமும் நீர் தெளிக்க வேண்டும். விதையிட்டு 18 நாட்களுக்கு பிறகு 0.5 சதம் 19:19:19 என்ற உரத்தை தெளிக்க வேண்டும். ஜோடி வரிசை நடவு முறையில் வீரிய ஒட்டுகள் 150 சென்டிமீட்டருக்கு 75 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர் என்ற ஜோடி வரிசையில் நடுவதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம். மிதமான வறட்சி தக்காளி செடிகளை பாதிக்காது. ஆயினும் விளைச்சல் அளவும் அதன் தரத்தையும் நிர்வகிக்க பொருத்தமான மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை பயிரின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு ஆற்றுவதோடு பயிரின் வேர்மட்டத்தில் நல்ல காற்றோட்ட நிலைகளை பராமரிப்பதிலும் பங்கு வகிக்கிறது. அதிகமான தண்ணீரை பயன்படுத்தினால் மண்ணின் காற்றோட்டத்தன்மை பாதிக்கப்படும். மேலும் அதிகப்படியான ஈரப்பதம் வேர் பூஞ்சை மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களை பரப்பும். சொட்டு நீர் பாசன முறை அதிகப்படியான நீர் விரயமாவதை தடுப்பதுடன் மண்ணின் காற்றோட்ட தன்மையையும் பாதுகாக்கிறது. தக்காளிக்கு 25 டன் தொழு உரம், 10 கிலோ போராக்ஸ் மற்றும் 50 கிலோ துத்தநாக சல்பேட் அடியுரமாக இட வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 1 ஹெக்டருக்கு 200 கிலோ தழை, 250 கிலோ மணி, 250 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். இதில் 50 கிலோ தழைச்சத்து, 250 கிலோ மணிச்சத்து மற்றும் 100 கிலோ சாம்பல் சத்தை அடியுரமாக இட வேண்டும். பின் தழை மற்றும் சாம்பல் சத்து தலா 150 கிலோவை 3 தவணையாக பிரித்து 30, 45 மற்றும் 60 நாட்களில் நாற்று நடவுக்கு பின் செலுத்த வேண்டும். தண்ணீரில் கரையக்கூடிய உரங்களை பயன்படுத்தி 3 நாட்களுக்கு ஒரு முறை சொட்டு நீர் பாசன முறையில் செடிகளுக்கு செலுத்த வேண்டும். தக்காளியில் செடிகளின் வளர்ச்சி உயரம் அதனை பொறுத்து கவாத்து செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் மேல் நோக்கி குறுக்கே வளரும் கிளைகளை கவாத்து செய்து ஒளி உள்ளே ஊடுருவும்படி செய்வதால் பயிர்கள் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் தரும். தக்காளி செடிகள் வளரும் பொழுது அதன் கிளைகளை கம்பி அல்லது கயிறுகள் கொண்டு கட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் ஒளி மற்றும் காற்று செடிகளின் இடையே சீராக சென்று செடிகளை நன்கு வளர செய்கின்றது. இதனால் பழங்களின் எண்ணிக்கை மற்றும் தரம் அதிகரிக்கின்றது. பூச்சி மற்றும் நோய் தாக்கும் வாய்ப்பும் குறைகிறது. துத்தநாக சல்பேட் 0.5 சதம் என்ற அளவில் 40 நாட்களுக்கு பிறகு 3 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம். 19:19:19 மற்றும் 1 சதம் மேங்கனீசை நடவு செய்த 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். போரிக் அமிலத்தை 0.3 சதம் என்ற அளவில் பூக்கும் பருவத்தில் 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதால் பூக்கள் உதிர்வதை தவிர்த்து காய் பிடிக்கும் தன்மையை அதிகரிக்கலாம். பயிர் சுழற்சி முறையில் வெவ்வேறு பயிர்களை நடுவதன் மூலம் களைகளை தவிர்க்கலாம். மூடாக்கு பயன்படுத்துவதன் மூலம் களைகள் கட்டுப்படுவது மட்டுமல்லாமல் வேர் பகுதியில் நன்மை தரும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இனி தக்காளி பதப்படுத்துதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தக்காளி பழங்கள் கெச்சப், ஜாம், சாஸ், பியூரி, ஊறுகாய், தொக்கு, தக்காளி பொடி போன்ற பல வகை தயாரிப்புகளாக பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பதப்படுத்துவதற்கு தேவையான தன்மைகள்: பழங்கள் அனைத்தும் சீரான வடிவில் இருக்க வேண்டும். பழங்கள் சீரான அதி சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். நெகிழ்வான தோலுடைய பழங்களாக இருக்க வேண்டும். உறுதியான தசையுடன் அதிக அளவிலான லைகோபீன் உடைய பழங்கள் பதப்படுத்துதலுக்கு உகந்தவை. கார அமிலத்தன்மை 4.4 அளவாக இருத்தல் அவசியம். இதற்கு ஏற்ற ரகங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். அர்கா அபெக்ஷா எனும் வீரிய ஊட்டு ரகத்தில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.15 மில்லிகிராம். அர்கா விசேஷ் வீரிய ஒட்டில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.14 மில்லிகிராம். விவசாயிகள் விளைச்சலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பதப்படுத்துவதற்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகங்களை நடவு செய்வதன் மூலம் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு பழங்களை விநியோகம் செய்து அதிக லாபம் ஈட்டலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற

0: காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
0: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவையின் மூலம் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் மத்திய அரசின் திட்டங்களின் மூலம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி, கல்லூரி மற்றும் கோயில்கள் அருகே மதுக்கடை இருந்தால் அவை மூடப்படும் என்று தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் நோக்கில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.

0: நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற இரு தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று அவர் கூறினார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கம் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 352 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 14.2 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. கே எல் ராகுல் அபாரமாக ஆடி 129 ரன்னுக்கு ஆட்டமிழக்காமல் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்மிப்போது 8:06. நேயர்களே, ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. மண்ணிற்கு வந்த தேவதைகள், நம் மனதோடு பேசிடும் பூங்குயில்கள், செல்லும் கொஞ்சம் அவர்களின் வெல்ல பேச்சினை கேட்டால் பசியும் பறந்து போகும், கவலைகள் யாவும் காற்றாக பறந்துவிடும், கட்டி வெல்லத்தை மிஞ்சிவிடும் அவர்களின் கழிந்த சொல்லழகு. பித்தாகி சுற்றி வரும் நம் மனம் இவர்களின் பின்னே. பாடல், கதை, திருக்குறள், கவிதை அப்படின்னு என்னைக்கும் அசத்த காத்திருக்காங்க நம்முடைய செல்ல கண்மணிகள். குழந்தைகளே, உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் 890-325-70-39. இணைப்பில் வரும் முதல் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து அப்படின்னு இப்ப கேட்டுலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம்

0: இனிப்பில் வரும் பட்டாம்பூச்சி யார் எங்கிருந்து கேட்டுலாம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார் எங்கிருந்து?

0: சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? சொல்லுங்க, கேக்கலாம்.
1: ஹம்டி டம்ப்டி செட்டல் ஹம்டி டம்ப்டி ஹேட் எ சூப்பர் ஆல் தி ஸ்கோர்ஸ் ஆல் தி மேன் புஷிங் ஹம்டி டம்ப்டி பேக் அகைன்.
0: பிள்ளைக்கு ரைம்ஸ் யார் சொல்லி கொடுத்தாங்க? மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? என்ன படிக்கிறீங்க நீங்க?
1: யுகேஜி.
0: யுகேஜியா? பெரிய படிப்பாச்சு. பிள்ளைக்கு தமிழ் ரைம்ஸ் எல்லாம் தெரியுமா?
1: தெரியும்.
0: தெரியுமா? சொல்லுங்க, ஒரு ரைம்ஸ் கேட்கலாம். ஞாபகம் வருதா?
1: பாட்டி எல்லாம் பாட்டி பழவார பாட்டி பாட்டுக்காக வாழ்ந்த நல்ல தமிழ் பாட்டி பல்லம் பிடித்தவர் சூமா பிடித்தவர் நீ சொல்ல பாட்டி நேர்மையான பாட்டி பாட்டி கூடி பாட்டில அவ்வளவு பாட்டி.
0: ஆஹா, அவை பாட்டி பற்றி அருமையா ரைம்ஸ் பாடிட்டீங்களே. பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளாகி என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும் இல்லையா? கண்டிப்பா, நிச்சயமா டாக்டர் ஆகி எல்லாருக்கும் வந்து நல்லபடியே சேவை பண்ணணும். பண்பலை 101 சார்ப வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி செல்லும். நன்றி. நேரம் இப்போது 8:10. நேர்லே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.

நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி யார்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம் சொல்லு பட்டாம்பூச்சி, யார், எங்க இருந்து? தக்கலையில இருந்து. சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க, கேக்கலாம். குரலும் பொருளும் ரொம்ப அருமையா சொல்றீங்க இல்லையா. என்ன படிக்கிறீங்க? செவன்த் படிக்கிறீங்களா? சரி சரி. பிள்ளைக்கு படிச்சு என்ன வாகனம்? போலீஸ் ஆகணும் இல்லையா? நிச்சயமா நாட்டை காக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆட்டு காவலராக பண்பலை 101 சார்பா வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 8:12 20 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து? மோனிஷா, எங்கிருந்துமா? பழவிலிருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? திருக்குறளா? சொல்லுங்க கேக்கலாம்.
1: அதிகாரம் 46 கற்றது கிடையாது.

அப்படியே திருக்குறளை அப்படியே ஸ்பீடா சொல்லிட்டீங்க இல்லையா? எத்தனை குறள் படிச்சிருக்கீங்க நீங்க மனப்பாடமா? மோனிஷா, ஏப்பா அவ்வளவு படிச்சிருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க நீங்க? இப்போ என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? பரவாயில்லையே, இவ்வளவு படிச்சிருக்கீங்களே. அப்ப படிச்சு எல்லா குறளையும் படிச்சு நிறைய குறள் சொல்றவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க இல்லையா? அந்த பரிசு வாங்கணும் சரியா? நிச்சயமா நீங்க வாங்குவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. பிள்ளை படிச்சு பெரிய ஆளாகி என்ன வாங்கணும் பிள்ளைக்கு? மனுஷா டாக்டர் ஆகணும் இல்லையா? நிச்சயமா டாக்டராக குமரி பண்பலை 101 சார்பா வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 8:14 50 நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்து செல்ல குழந்தை யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார் எங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, குரல்ல தெரியுதே. யாருமா? ஆதிஷ். எங்க இருந்து? எங்க இருந்து? எந்த ஊர்ல இருந்து? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க எங்களுக்காக? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க கேக்கலாம்.
1: Let's go, Dad.

நேரம் பார்த்து அப்படியே கொக்கு வந்து அப்படியே காத்திருந்து மீனை பிடிக்கும். அதே மாதிரி நம்மளும் காரியத்தை முடிக்கணும்னு சொல்றீங்க பாட்டுல, அப்படிதானே? நல்ல கருத்துள்ள பாட்டு. பிள்ளைக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க? மேம் சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? யூகேஜி ஏ பிரிவு கூட சொல்லியாச்சு. அருமையா சொல்லிட்டீங்க, அசத்தலா சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி நன்றி.

நேயர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. ஒவ்வொரு குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசைகள், ஒவ்வொரு திறமைகள் அவங்கள்ட்ட இருக்கு. அப்படி பாடல், அப்படி திருக்குறள் அப்படின்னு நிறைய விஷயங்களை அப்படி அசத்திட்டே இருக்காங்க. நாம வந்து இப்போ ஒரு சின்ன பிரேக், அப்படியே ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா?

கேட்டு பாடல் வாழை படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் தீ பாடியது. நேயத்தல் நேரம் இப்போது 8:51. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம் வணக்கம் வணக்கம்.

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. அரசு அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு 2026-2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரி

0: கல்வியின் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளாவன: அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பாலிடெக்னிக் இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை: 2026-2027 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
1: நேரம் இப்போது 8:25. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் நம்மோடு பேச வரும் அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டுள்ளமா? வணக்கம். வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார், எங்கிருந்து? நெட்டாங்கோட்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: திருக்குறள் சொல்ல போறேன்.
1: சொல்லுங்கம்மா, கேக்கலாம். குரல் கடகடான்னு சொல்லிட்டீங்க, அப்படிதானே? பொதுமா இன்னும் இருக்கா பிள்ளைகிட்ட? பரவாயில்ல, வந்து நிறைய குரல்களை சொல்லிருக்கீங்க. என்ன படிக்கிறீங்கம்மா? 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளாகி உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? கலெக்டர் ஆகணும். அருமையான ஆசை. நிச்சயமா நீங்க படிச்சு, நல்லா படிச்சு பெரிய ஆளாகி கலெக்டராக குமரி பண்பலி 101 சார்பா வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
2: நன்றி,
1: நன்றி.
3: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே, பேசுங்க சிறுவர் நேரலை. புதன்கிழமை தோறும் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

நேர்களே, குமரி பண்பலை 101 இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியில் இதுவரை பங்கேற்ற குழந்தைகளுக்கும் முயற்சித்த குழந்தைகளுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நேயத்தின் சார்பாக நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:30. நேர்களே, இப்போது கேட்கலாம்.
1: இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம். இலக்கிய சுடரில் இன்று சோழர் குல தோன்றல் கோப்பெருஞ்சோழன் உரை வழங்குகிறார் முனைவர் M.D. அருண்மொழி நங்கை அவர்கள்.
2: அனைவருக்கும் மகிழ்வின் வணக்கம். இலக்கிய சுடர் நிகழ்வில் சோழர் குலத்தோண்டல் கோப்பெருஞ்சோழன் என்னும் தலைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். கோப்பெருஞ்சோழன் சோழர் குலத்தில் தோன்றியவர், உறையூரை தலைநகராக கொண்டவர், பிசிராந்தையாருக்கும் பொத்தியாருக்கும் நண்பனாக கருதப்பட்டவர். இவரால் பாடப்பட்டவர் பிசிராந்தையார் என்ற புலவர் ஆவார். 7 பாடல்களை இயற்றியுள்ளார். இவருடைய பாடல்கள் குறுந்தொகை, புறநானூறு ஆகிய சங்க இலக்கிய தொகுப்புகளில் காணப்படுகின்றன. இவரை பாடிய புலவர்கள் பிசிராந்தையார், புல்லாற்று எயிற்றியனார், பொத்தியார், கருவூர் பெருஞ்சதுக்கத்து பூதநாதனார் ஆகியோர் ஆவர். இவ்வரசனும் இப்புலவர்களும் பாடிய பாடல்கள் மிக அற்புதமானவை. அரசரும் கவிஞராய் விளங்கினார் என்பதற்கு சான்றாக விளங்கியவர் கோப்பெருஞ்சோழன். நட்பிற்கு இலக்கணம் என்றால் கோப்பெருஞ்சோழன் தான். இவருடைய உயரிய மனப்பான்மையையும் நட்பின் தன்மையையும் இவரது பாடல் வழி காணலாம். தமிழ்நாட்டு மன்னர்களும் புலவர்களும் நண்பர்களாக திகழ்ந்தவர்கள். தமிழகத்தின் சிறப்புகளில் ஒன்று நட்பாகும். நட்பு என்றால் ஏதோ ஒரு தொடர்பு மட்டுமல்ல, அன்பு காட்டி வாழ்ந்தமை மட்டுமல்ல. மன்னர்கள் புலவர்களை தங்களுக்கு சமமாகவும் மேலாகவும் போற்றினர். நட்பு என்பது ஒரே மன உணர்வால் உருவாவது. அடுத்தடுத்து குடியிருப்பதாலோ அடிக்கடி சந்திப்பதினாலோ நட்பு உருவாவதில்லை. சிறந்த இலக்கியங்கள் படிக்க படிக்க இன்பம் தரும். நல்லவர் நட்பும் அதை போன்றது. இதனை திருவள்ளுவரும் நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று குறிப்பிடுகின்றார். நட்பு முகநக நட்பு, அகநக நட்பு என இருவகையாக கருதப்படும். முகநக நட்பு வேறு, அகநக நட்பு வேறு. முகநக நட்பு நிலைத்திருக்கக்கூடிய நட்பல்ல. அக

நட்பிற்கு இலக்கணம் வகுக்கின்றார் திருவள்ளுவர். நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இந்நட்பிற்கு சான்றாக பிசிராந்தையாரும் சோழ நாட்டு வேந்தனாகிய கோப்பெருஞ்சோழனும் விளங்கினர். ஒருவரை ஒருவர் செவி வழி அறிந்தே ஒன்றிய உணர்ச்சி பெருக்கால் பழகிய நட்பினை உடையவர் பொத்தியார் என்ற புலவருடனும் நட்புரிமை உடையவர் கோப்பெருஞ்சோழன் என்பதை பொத்தில் நண்பின் பொத்தியோடு கெளியி என்ற புறநானூறு பாடல் விளக்குகின்றது. கோப்பெருஞ்சோழனின் பிள்ளைகள் தந்தையை பகைத்து கொண்டு போர் மேற்கொள்ளச் சென்றனர். இது கண்டு கோப்பெருஞ்சோழனும் போர் மேற்கொள்ளச் சென்றான். இதனை கண்ட புல்லாற்றி ஏற்றியனார் என்னும் புலவர் கோப்பெருஞ்சோழனுக்கு அறிவுரை கூறி போரை விளக்கினார். போரிலே நீ வென்றாலும் உனக்கு பிறகு உன்னுடைய நாடு உன்னுடைய மக்களுக்குத்தானே சென்று சேரப்போகிறது. அவர்கள் தோற்றால் பிறகு உன்னுடைய நாட்டுச் செல்வத்தை யாருக்கு அளிக்கப் போகின்றாய்? மேலும் நீ தோற்க நேர்ந்தால் உலகம் உன்னை இகழும் என்று அவர் கூறினார். கோப்பெருஞ்சோழன் மனம் மாறினார். தன் மக்கள் செயலால் தன்மானம் மிகுந்தவனாக கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறந்து தன் புகழை நிலைநிறுத்த எண்ணினான். தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சத்தியாகிரகத்தை அறிந்திருந்தனர் என்பதற்கு வடக்கிருத்தல் என்பதும் சான்றாகும். வடக்கிருத்தல் என்பது நகர்ப்புறத்தில் தனியாக ஒரு இடத்தில் அறக்கருத்துகள் உரைக்கும் சான்றோர்கள் குழுமியிருக்க அந்த இடத்தில் புல்லை பரப்பி அதன் மீது அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் துறப்பதாகும். இந்த நோன்பினை மேற்கொள்பவர்கள் இன்பமடைவர். இது பெருந்தவமாக அமையுமானால் வானுலக இன்பத்திற்கு மேலான வீட்டின்ப நிலையை அடைந்து மீண்டும் இவ்வுலகில் பிறவா நிலையை அடைவர் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தனர். இப்படி சிறப்பு பெற்ற வடக்கிருத்தல் நிலையை கோப்பெருஞ்சோழன் மேற்கொண்டான். இது பற்றி பலரும் பலபட பேசினர். அவர்களில் சிலர் நல்வினையை நல்லதென்று கருதாத சிலரும் பிறவா இன்பம் கிடைப்பதில்லை என்ற கருத்துடையவர்கள் இருந்தனர். இதனை அறிந்த சான்றோனான கோப்பெருஞ்சோழன் இத்தகைய அறவினையை செய்வோமோ அல்லது செய்யாதொழிவோமோ என சந்தேகம் அடைகின்றான். யானை வேட்டைக்குச் செல்பவர் தவறாமல் யானையை வேட்டையாடுவதும் காடை சிறு பறவை வேட்டைக்குச் செல்பவர் அவற்றை பெறாமல் வெறுங்கையுடன் திரும்ப வருவதும் கண்கூடி என்கின்றான். இதனை யானை வேட்டுவன் யானையும் பெருமே, குறும்பொழி வேட்டுவன் வருங்கையும் வருமே என்ற கோப்பெருஞ்சோழன் புறப்பாடலில் குறிக்கின்றார். இப்பாடல் அடிகளின் வாயிலாக அறிவது உயர்ந்தது நினைப்போர் வெற்றியும் தாழ்ந்தது எண்ணுபவர் தோல்வியும் அடைதல் கூடும். உயர்ந்தது நினைப்பவர்கள் இவ்வுலக இன்பத்தை பெறுவர். நல்வினை பயனால் உலக இன்பத்தினும் மேலான பேரின்ப வீட்டை பெறுவர். பேரின்ப வீட்டை பெறும் தகுதியினை பெற்றோர் மீண்டும் இந்த உலகில் பிறவார். இது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற தெளிந்த உண்மையாகும். நல்வினையைச் செய்வோர் இமயமலையின் சிகரம் உயர்ந்து விளங்குவது போன்று தமது புகழை நிலைநிறுத்தி புகழுடம்பு கொண்டு நிலை பெறுவர் என்ற கருத்துடன் பாடியுள்ளார். இந்த கருத்தினை திருவள்ளுவரும் வசையிலா வண்பயன் குன்று மிசையிலா யாக்கை பொறுத்த நிலம் என்ற திருக்குறளில் குறிப்பிடுகின்றார். கோப்பெருஞ்சோழனின் இப்பாடல் கருத்தினால் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறங்கள்: ஒருவர் நல்ல செயல்களை செய்ய வேண்டும், விட்டொழிக்க வேண்டியது தீய செயல்கள். இதனை திருவள்ளுவரும் செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி, உள்ளுவதெல்லாம் உயர்ந்தனவாக அமைய வேண்டும் என்பது கோப்பெருஞ்சோழனின் விருப்பம். அவ்வுயர்ந்த தன்மையை செயலாக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அம்முயற்சியும் உயர்விடத்து செல்ல வேண்டும் என்றும் தன் பாடற்கருத்தால் குறிப்பிடுகின்றார். கோப்பெருஞ்சோழன் வடக்கிருக்கையில் சான்றோர் சூழ்ந்திருந்தனர். வேறு பலரும் அவ்வப்போது பார்த்த வண்ணம் இருந்தனர். இத்தகைய சான்றோர் பலரை தன் நண்பராக கொண்டிருந்தார். சான்றோர் பலரை தன் நண்பராக கொண்டாலும் கோப்பெருஞ்சோழனின் எண்ணம் பிசிராந்தையார் மீது ஒன்றியிருந்தது. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரை நினைத்து சான்றோர் பலரிடத்திலும் உரையாடினார். கோப்பெருஞ்சோழன் வடக்கிருப்பதை பிசிராந்தையார் அறியாமல் இருக்கலாம் என்று எண்ணினார். பிசிர் என்ற ஊர் பாண்டிய நாட்டிலிருந்து
நெடுந்தொலைவில் இருக்கிறது. பிசுராந்தையாருக்கு கோப்பெருஞ்சோழன் வடக்கிருப்பது சென்று சேர்வது எளியதல்ல. ஒருவேளை செய்தி சென்று சேர்ந்தாலும் பிசுராந்தையார் அங்கு வந்து சேர்வது என்பது சந்தேகத்திற்குரியது. இவ்வாறு கோப்பெருஞ்சோழனின் காதுபட பேசிய சான்றோருக்கு கோப்பெருஞ்சோழன் கவை கதிர் வரகின் வைப்புருவாக்கள் தாதரு மறைகிற் போதொடு பொதுளிய வேளை வெண்பூ வெண்டயிற் கொழியை

ஆய் மகளட்டு வம்பொழி மிதவை அவரை கொயினர் ஆரமாந்தும் தென்னம் பொறுப்பன் நன்னாட்டுள்ளும் என்கிறார். இதனுடைய பொருள் என்னவென்றால், கவர்ந்த கதிரினை உடைய வரகினது குற்றுதலற்ற வடிக்கப்பட்ட சோற்றையும், தாதாக உரிந்த எருவை உடைய தெருவின்கண் போதுடு தழைத்த வேளைக் கொடியின் வெள்ளிய பூவினை வெண்மையான தயிருடன் சேர்ந்து ஆயர்குல மகளிரால் சமைக்கப்பெற்ற புலிக்கூளையும் அவரால் கொய்வார். தம் வேலை முடித்தது மிகுதியாக உண்டு மகிழ்வர். தெற்கு திசைக்கண் பொதியின் மலையை கொண்ட அத்தகைய நாடே பாண்டியனுடைய நல்ல நாடாகும் என்ற பாண்டிய நாட்டின் சிறப்பை கூறுகிறார். தொலைவில் உள்ள பிசிர் என்னும் ஊரில் உள்ளவர் பிசிராந்தையார் என்று கூறுவர். அவர் என் உயிரை பாதுகாப்பவர். அவர் நான் செல்வம் மிகுதியாக பெற்ற காலத்தில் தன் ஊரில் தங்கியிருக்கலாம், ஆனால் வறுமையுற்ற காலத்தில் தம் ஊரில் தங்கியிருக்க மாட்டார். என்னை நாடி உடனே புறப்பட்டு வருவார் என்று கோப்பரஞ்சோழன் தன் பாடலடிகளில் கூறுகின்றார். பிசிரோன் என்ப என்னுயிர் ஓம்புனனே, செல்வ காலை நிற்பினும் அல்லற்காலை நில்லன் மன்னே. இந்த பாடற்கருத்தில் இவருடைய நட்பின் வெற்றியை நாம் காண முடிகிறது. பிசிராந்தையார் கோப்பரஞ்சோழனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாரே தவிர இவரை நேரில் காணாதவர். பல ஆண்டுகள் கண்டு பழகிய நண்பர்கள் கூட நேரில் வருவது கடினம். கற்றறிந்த சான்றோர்கள் கோப்பரஞ்சோழனிடம் பிசிராந்தையாரை நினைத்து மனம் கவலை கொள்ள வேண்டாம் என்று ஆறுதல் மொழி கூறினார். இது கேட்ட கோப்பரஞ்சோழன், கற்றறிந்த சான்றோர்களே, நீங்கள் இவ்வாறு இதயம் தளர்வது கூடாது. நிறைந்த அறிவினையுடைய சான்றோர்களே, அவர் என்னை எப்பொழுதும் இகழ்ச்சியாக கருதுபவர் அல்ல. இனிமையான குணங்களை உடையவர், பிணித்த நட்பினை உடையவர், பெருமையை அளிக்கவல்ல பொய்மையை விரும்பாதவர். அவர் நான் துயருறுங்காலத்து பிசிர் என்ற ஊரிலேயே தங்கியிருக்க மாட்டார், இப்பொழுதே வருவார். அவருடைய அவருக்கும் வடக்கிருக்க என் அருகிலேயே இடம் அமையுங்கள் என்று பிசிராந்தையாரின் சிறப்புகளை எடுத்து கூறி அவருக்கு வடக்கிருக்க இடம் ஒதுக்க சொல்கிறார். கோப்பரஞ்சோழன் தன்னுடைய அகப்பாடல்களிலும் சில பாடல்களை முக்கியப்படுத்துகிறார். அரசர்களுக்கு இன்றியமையாதது அன்பும் மறளும், தலைவனுக்கு இன்றியமையாதது என்று கூறுவதால் கோப்பரஞ்சோழனின் செங்கோன்மை புலனாகிறது. குறுந்தொகை 53rd பாடலை கோப்பரஞ்சோழன் தோழியின் கூற்றாக அமைத்து காட்டுகின்றார். தலைமகன் தலைவியிடம் தான் அவளை விரைவில் வரைந்து கொள்வதாக சூளரைக்கின்றான். அந்த உறுதி நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துகின்றான். தலைவன் காலம் தாழ்த்தியதால் ஆற்றாமை மிக்கவளாக காணப்படுகின்றாள். தலைவியின் ஆற்றாமை நிலையை கண்டு வருந்துகின்றாள் தோழி. தோழி தலைவனை நோக்கி, தலைவனே, நீ ஒளிந்த சூளரைகளின்படி ஒழுகாதது எம்மை பெரிதும் வருத்துகின்றது என்று கூறுகின்றாள். மேலும் தோழி, தலைவனே, அரும்பு முதிர்ந்த புங்க மரத்தினது பூக்கள், உதிர்ந்து கிடந்த வெள்ளிய மணற்பரப்பு, வேலனால் ஒப்பனை செய்யப்பெற்ற வெறியாடுதற்குரிய இடங்கள் தோறும் சிவந்த நெல்லினது வெள்ளிய பொறியை சிதறினார் போன்று தோன்றும் என்று கூறுகின்றாள். மேலும் இடுமணல் சார்ந்த எம்முடைய ஊரின் கண் உள்ள அகன்ற நீர்த்துறையின் முன்னிடத்தில் என் முன் கையை பிடித்துக் கொண்டு தேவ மகளிரை சுட்டிக்காட்டி கூறிய வஞ்சின உரைகள் என்னை வருத்தமடை செய்கின்றன என்று கூறுகின்றாள். குறுந்தகை 129rd பாடலில் புலவர்கள் மீது கோப்பரஞ்சோழன் மிக்க அன்பு கொண்டவன் என்பதற்கு உதாரணமாக விளங்குகின்றது. தலைமகன் பாங்கற்கு கூறியதாக இப்பாடல் அமைந்துள்ளது. தலைவன் தலைவியிடம் இயற்கை புணர்ச்சி எய்தினான். பின்னர் அவன் தலைவியை பிரிந்தான். தலைவியை பிரிந்து வந்த தலைவனின் நிலையில் மாறுபாடு காணப்பட்டது. இம்மாறுபாடு கண்ட பாங்கன், இது தலைவனுக்கு எதனால் ஏற்பட்டது என்று கேட்டபொழுது தலைவன் அவனுக்கு கூறியது. தலைவன் பாங்கனை விழிப்பதாக கூறும் பகுதியில், எழுவ சிறார் ஏமுறு நண்ப புலவர் தோழ என்று புலவர்களுக்கு தோழனாக இருக்கும் பெருமையை புலப்படுத்தியுள்ளார் கோப்பரஞ்சோழன். 8th திங்கள் போன்று மகளிரின் கூந்தலின் பக்கத்தில் விளங்குகின்ற சிறிய நுதலானது புதிதாக காட்டிலே பிடிக்கப்பட்ட யானையை பிணிப்பதை போன்று என்னை பிணித்தது என்று பாங்கனிடம் கூறுகின்றான் தலைவன். காதல் வாழ்வில் தலைவனை காணாத போது தலைவி மேனி வாடுதலும், அதற்குரிய காரணத்தை கண்டறிந்து அவ்வாட்டத்தை நீக்க பெற்றோர் முயல்தலும் இயற்கை. காதலன் பிரிவால் தலைவிக்கு வாட்டம் வந்தது என்பதனை உணராத பெற்றோர் தெய்வ குற்றத்தால் மேனி நலிந்தது என எண்ணி வேலனின் வெறியாடலுக்கு ஏற்பாடு செய்கின்றனர்.
கூறினார். தலைவன் பிரிவால் நொந்திருக்கும் தலைவியின் மென்மை உள்ளம் இவ்வரி ஆடல் முதலியவற்றால் மேலும் துன்பம் அடைகின்றது. இந்நிலை நீங்க விரைந்து மனவினை செய்தல் வேண்டும் என தோழி தலைவனிடம் எடுத்துரைக்கின்றாள். வேலனின் வெறியாடுகளம் போல காட்சி தரும் வெள்ளிய மணற்பரப்பு எனக் கூறுவது போன்று வேலனின் வெறியாடல் நிகழ்ந்தமை அதனால்

0: தலைவி வருந்திய அத்தனை செய்திகளையும் தோழி தலைவன் உணருமாறு செய்து விடுகின்றாள். எளிய உவமையாக காட்சி தரும் இது தலைவியின் நிலையை விரித்துரைக்கும் அருமையுடையதாக விளங்குகின்றது. இவ்வாறு கோப்பெருஞ்சோழன் வீரத்தை மட்டும் பாடாமல் அகக்கருத்தும் பாடியுள்ளதால் அரசனும் மக்களும் ஒன்றிணைந்தே வாழ்ந்துள்ளனர் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அரசனாக இருந்த போதிலும் தன்னை சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் சமுதாயத்துடன் இணைந்து வாழ்ந்துள்ளனர் என்பது கோப்பெருஞ்சோழனின் பாடல் வழி புலப்படுகிறது. குடிமக்கள் நலன் காரணமாக அவர் எடுத்த முடிவால் நாட்டு மக்களின் மீது கொண்ட பாசம் புலனாகிறது. புறநானூறு காலம் தொடங்கி தற்காலம் வரை தன்னுடைய குழந்தைகளுக்காக தந்தை எதையும் செய்வார் என்பதை கோப்பெருஞ்சோழன் வழி உணர முடிகிறது. என்னுரையை இவ்வளவு நேரம் பொறுமையுடன் கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: இலக்கிய சுடரில் இதுவரை சோழர் குலத்தோன்றல் கோப்பெருஞ்சோழன் உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் எம் டி அருண்மொழி நங்கை அவர்கள். அடுத்து வரும் தேனமுது தொடரில் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழ் ஆசிரியர் படைப்பாளர் மா பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் நேயர்களே, இது இலக்கிய சோலையின் இரண்டாவது பகுதி, தேனமுது தொடர். தமிழ் மொழி அப்படிங்கறது இலக்கியத்துக்காக மட்டும் கிடையாது, அது ஒரு அழகியல். அதுல நிறைய அறிவியல் இருக்கு, நிறைய ஆய்வுகளும் இருக்கு, தொன்மங்கள் இருக்கு, செழுமை இருக்கு. இப்படி பல சிறப்புகள் சேர்ந்ததுதான் நம் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கிற விதமா இன்னைக்கு நம் நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க 13 படைப்புகளின் சொந்தக்காரர். கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில முதுகலை தமிழாசிரியரா வேலை பாக்குறாங்க, முனைவர் பட்டமும் வாங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இப்ப ஒரு எழுத்தாளரவும் இருக்கிறாங்க, மா பிரபாகரன் அவர்கள். அவங்க தான் இன்னைக்கு நம் நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பகிர்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களை நம் குமரிப்பன் பிள்ளை சார்பா வரவேற்றுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: பிரபாகரன் அப்படிங்கிற பேரு ரொம்ப பிரசித்தி பெற்ற பேரா இருக்கு. பிரபாகரன் அப்படின்னா அந்த பேருடைய அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாமா?
2: தெரிஞ்சுக்கலாம். பிரபாகரன் சொல்றது வந்து பிரபை ஆகரன்ட்டு சொல்றாங்க, அது வந்து புத்தருடைய பேரா சொல்றாங்க. என்னுடைய அமாம் சாமிக்கு படையல் போடு புத்தகத்துல இந்த பிரபாகரன் பேரை வந்து நம் புத்தருக்கு பயன்படுத்தி அதுல ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர்கள் பிரபாகரன் என்கிற பேர் வந்து புத்தரைத்தான் குறிக்கும் என்று சொன்னாங்க. புத்தரை ரொம்ப நல்லா பிடிக்கும். என்னுடைய PhD தீசிஸ் வந்து வீரச்சோழியம் தான், அது ஒரு புத்த டெக்ஸ்ட், மகாயான புத்திசத்தை சேர்ந்ததாக அதை சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல எனக்கு என்னவோ தெரியல, சின்ன பிள்ளையில இருந்தே புத்தருக்கு மேல பெரிய ஆர்வம். அதனால இந்த பேர் எனக்கு அமைஞ்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அது புத்தருடைய பேரா இருக்கிறதுனாலயும்.
1: சரி, ஒரு தமிழ் ஆசிரியர் எழுத்தாளரா இருக்கிறது அங்க படிக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு எவ்வளவு ஒரு நன்மை சேர்க்கிற விஷயமா இருக்கு?
2: அது நிறைய நன்மை சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா எந்திர யுகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஹியூமரஸ் சென்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நமக்கு வந்து சிரிப்பு சந்தோஷம். இப்ப அம்மா கூட இருந்தா எப்படி இருக்கும், அப்பா கூட இருந்தா எப்படி இருக்கும், அப்பாவை கண்டா பிள்ளைகளுக்கு எப்பவுமே பயமா இருக்கும். அப்பான்னு சொல்லக்கூடியது மிச்சமுள்ள எல்லா சப்ஜெக்டும், ஆனா தமிழ்னு வந்துட்டுனா அது அம்மா மாதிரி, அது வந்து என்ன சொல்ல மனசுல இருக்கிறத சிரிப்பு சந்தோஷம் கும்மாளம் இதெல்லாமே இருக்கும். நாங்க கிளாஸ்ல ஆரம்பிச்ச உடனே பிள்ளைகள்லாம் என்ன சொல்ல உற்சாகமாயிருவாங்க. அம்மா கூட இருக்கும்போது நான் எவ்வளவு உற்சாகமா இருப்பனோ, நண்பர்கள் கூட இருக்கும் போது எவ்வளவு உற்சாகமா இருப்பனோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு. நம்ம சந்தோஷமா இருக்கிறது பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அது மாதிரி ஒரு எழுத்தாளரா ஒரு தமிழாசிரியர் அமையும் போது மாணவர்கள் அப்படி இருப்பாங்க, ஆசிரியர்களும் அப்படி இருப்பாங்க. எப்பவுமே மனசுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இன்டராக்ஷன் சொல்றாங்க இல்லையா, உரையாடல், அவங்க தைரியமா கேட்பாங்க. நான் வந்து மாணவர்கள் நான் தொடங்கின உடனேயே அவங்க வந்து என்ன சார் இப்படி சொல்றீங்க, அது அப்படி இல்லை அப்படின்ட்டு விவாதங்கள் நிறைய இருக்கும். சொல் விளையாட்டு, இப்ப நான் சொன்ன காக்கை சில மாக்கை தாக்கை இந்த மாதிரி நானே தூண்டி விட்டுருவேன், இல்லனா அவங்க தூண்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி என்னுடைய வகுப்பு வந்து எப்பவுமே ஒரு விளையாட்டா, அதே நேரத்துல மாணவர்களுக்கு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதமாகட்டும், அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, அதை பத்தியும் கேட்பாங்க. இப்ப இலக்கண வகுப்பு கசப்புன்னு சொல்லுவாங்க, ஆனா நமக்கு அப்படி தெரியல, மாணவர்கள் ஆர்வமாயிருவாங்க. அதனால தமிழாசிரியர் என்பவரே அடிப்படையில வந்து ஒரு எழுத்தாளர் தான், குறிப்பிட்ட ஒரு எழுத்தாளர். பேனாவை தூக்கிட்டு தெரிஞ்சாதான், இல்ல ஒரு பைய தூக்கிட்டு தெரிஞ்சாதான், இல்லன்னா புத்தகம் எழுதினா தான் எழுத்தாளர்னு கிடையாது. பழைய எழுத்தாளர்கள் எல்லாம் வாய்மொழியாக பாட்டு எழுதியிருக்காங்க இல்லையா, ஹீரோ இகேஜ்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழாசிரியருமே ஒரு எழுத்தாளர். அவங்க எழுதினாலும் சரி எழுதாம இருந்தாலும் சரி, அவங்க ஒட்டுமொத்த உடம்பும் ஜீவனுமே அது எழுத்தாளர் ஜீவன் தான்.
1: கலகலப்பான ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க. இந்த கலகலப்பான ஆசிரியருக்கு எப்போ எழுத்து மேல ஆர்வம் வந்தது?
2: எனக்கு எழுத்து

மேல நான் பள்ளி படிக்கும் போதே எனக்கு ஆர்வம் வந்துச்சு. இலக்கியத்தின் மீதான ஆர்வம்ங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட 6ஆம் கிளாஸ்ல இருந்தே வந்துடுச்சு. கரெக்டா சொல்லணும்னா எனக்கு தெரியல, எப்போ ஒரு பூ பூக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல, மொட்டு பூவாகிறது அந்த தருணத்தை சொல்ல முடியாத மாதிரி கிட்டத்தட்ட 6ஆம் கிளாஸ் நான் சொல்றேன். ஆனா கருவறையிலிருந்தே பாடல்கள் தானே, அந்த பாடல்கள் வந்து 6ஆம் கிளாஸ்ல வந்து 10ஆம் கிளாஸ் வரும்போது எங்க ஆசிரியர் வந்து எனக்கு வந்து கவிதையெல்லாம் எழுத சொல்லி கொடுக்கிறாரு. அப்புறம் வந்து அது ஆர்வம் வளர்ந்து வளர்ந்து நான் எழுத ஆரம்பிச்சிடுறேன். வெண்பா ஆசிரியர் பாடினு தான் எழுதுறேன். நான் நிறைய சினிமா பாட்டு கேட்பேன். எங்க அம்மா எல்லாம் களப்பறிக்க போவாங்க, களப்பறிக்க போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பாடி பாடி வெத்தலை எல்லாம் இடிப்பாங்க. அந்த பாடலாம் கேட்கும் போது ரொம்ப இனிமையா இருக்கும். அப்புறம் நம்முடைய ஊருக்கு பேர் வந்து சரவணந்தேரி, அங்க கோயில்ல வந்து நான் வந்து பஜனை பாட போவேன். அந்த பாடல்கள் என்னவோ தெரியல, ரொம்ப ஆர்வமா நான் பாடுவேன். அது மனசுக்கு ரொம்ப நெருக்கமா சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படி ஒரு பாட்டு சூழல்ல தான், ஒரு பக்கம் சினிமா பாட்டு, இன்னொரு பக்கம் பஜனை பாட்டு, இன்னொரு பக்கம் எங்க அம்மாவுடைய பாட்டு, வில்லு பாட்டு, அதை நான் நல்லா நிதானமா உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பேன். அதே மாதிரி ஐயாவளியில போடக்கூடிய பாடல்கள்

0: அப்படின்னு அது நம்மளை வந்து ரொம்ப இது பண்றோம். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா விழுங்கும் போது அது மாதிரி செங்கையில் வண்டு கலின்கள் என்று ஜெயம் ஜெயம் என்றாட அப்படி எழுங்கும் போது இன்னும் மறக்கல எனக்கு, ஒரு அதிர்வை கொடுக்கும். அதனால இந்த பாடல்களுக்கு மத்தியில வளர்ந்ததுனாலதான் பாட்டை கேட்டு கேட்டு இந்த ஒலி என்ன வித்தியாசமா இருக்கு, இது மாதிரி எழுதணும் அது மாதிரி எழுதணும்னு சொல்லி ட்ரை பண்ணி 10ஆம் கிளாஸ்ல எல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது என்னுடைய ஆசிரியர் எம் டி பெரியவன், அவர் வந்து யாப்பிலக்கணம் எடுப்பாரு, அவர் எடுக்கக்கூடிய யாப்பிலக்கணம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா மட்டும் அதிகமா வைக்க மாட்டாங்க, அதே மாதிரி விருத்தம் இருக்கும். மிகச்சிறந்த ஆசிரியர் எனக்கு, மற்ற சப்ஜெக்ட்ல மார்க் வருதோ இல்லையோ தமிழ்ல மட்டும் 90-80 வந்துடும். அவர் வந்து பைக்ல கூட்டிட்டு போய் பட்டிமன்றத்துல பேச வச்சது, வெண்பா எழுத வச்சது அவர் தான், ஆசிரியப்பா எழுத வச்சது அவர் தான், வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எழுத வைப்பாரு. வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் கொடுத்தது எம் டி பெரியவன், என்னுடைய முதல் ஆசிரியர், அவரை மறக்கவே முடியாது. என்னுடைய கவிதை ஆர்வத்திற்கு அவரும் ஒரு மிகப்பெரிய காரணம், அதை நான் சொல்லிதாகணும்.
1: தாலாட்டு பாடல்கள், அப்புறம் அம்மா களை பறிக்கும் போது களை பறிக்கிற பாடல்கள், கோயில கேட்கிற பக்தியான பாடல்கள், இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு உங்களுக்கு வந்து எழுத்து மேல ஆர்வம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனா இந்த பாடல்கள் எல்லாம் அம்மா பாடும் போது சரவணந்தேரியில இருந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இடையில சொன்னீங்க. சரவணந்தேரி அப்படிங்கிற அந்த கிராமம் எப்படிப்பட்ட கிராமம், உங்களுக்கும் அந்த ஊருக்குமான பந்தம் எப்படி இருந்தது, அந்த ஊருடைய சிறப்புகள் அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
0: சரவணந்தேரிங்கிறது வந்து அந்த பேரை கேட்ட உடனே எனக்கு வந்து புல்லரிச்சிரும். கன்னியாகுமரி போற பாதையில முருகன் குண்டம் இருக்கு, அந்த முருகன் குண்டத்துல இருந்து ரைட் சைடு திரும்பணும், அந்த ரோடை பிடிச்சி நேரா வந்துட்டா அதுதான் எங்க ஊர், எங்க அம்மா பிறந்த ஊர், நான் பிறந்த ஊரும் அந்த ஊர் தான் என்ன தாலாட்டி வளர்த்துச்சுன்னு சொல்லணும். அந்த மண்ணு வந்து ரொம்ப சிறந்த மண்ணு, தேரின்ங்கிறது பாலை நிலம் தான், அங்க சுக்காம்பாறைகள் நிறைய உண்டு, அப்புறம் அதே நேரத்துல வயல்கள் உண்டு, விளக்குனார் குளம் உண்டு, குளம்னா அப்படி ஒரு குளம், அந்த அளவுக்கு சிற்பி சொல்லுவாரு. கிராமத்து நதியை பத்தி சொல்லும் போது அந்த நதி என்னுடைய ரத்தம்னு சொல்லுவாரு. நான் என்ன சொல்லுவேன்னா என்னுடைய உடம்பே குளம் தான், எனக்கு அது கடலா கூட தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குளம் விளக்குனார் குளம்னு சொல்லுவாங்க, சரவணந்தேரி குளம். அந்த மக்கள் மிக அருமையானவர்கள், சின்ன வயசுல இருந்தே என்னெல்லாம் கடிஞ்சே பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல நான் வந்து வாழ்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இன்னொன்னு அங்க வந்து எனக்கு வந்து மேடைகள், இந்த அளவுக்கு நான் வந்து பேசுறேன்னா அங்க அவங்க பொங்கலுக்கு அமைத்து தந்த மேடைகள், ஆண்டு விழா அமைத்து தந்த மேடைகள், பிறகு அவங்க கொடுத்த உற்சாகம், கோயில்கள் நானே ஏற்றி பாடிய பாடல்கள், இதுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ண விதம். அது மாதிரி சரவணந்தேரி முத்தாரம்மன் கோயில், அந்த கோயில் ஒரு மிக முக்கியமான கோயில் எனக்கு, அந்த கோயில்ல தான் பஜனை பாடினது, அந்த அம்மாவுடைய அருள் எல்லாமே அதை வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி வளர்மதி படிப்பகம், அந்த படிப்பகத்துல தான் முத முதல்ல சிறுவர் மலர்லாம் படிச்சு, அந்த படிப்பகத்துக்குன்னு ஆண்டு விழா வைப்பாங்க, அதுல வந்து மேடைகள் வைப்பாங்க, பாட்டு போட்டி வைப்பாங்க, பேச்சு போட்டி வைப்பாங்க, சிந்தனை போட்டி, கட்டுரை போட்டி, எல்லா போட்டிலையுமே நான் சேருவேன். பரிசு கிடைக்குதோ இல்லையோ ஆனா ஒரு சந்தோஷம், ஆனா அப்படி சேர்ந்த போட்டிகளால தான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னுங்கிற எண்ணத்தை அது ஊட்டிச்சு, ஒரு ஒழுக்கத்தையே எனக்கு அந்த மேடைகள் எனக்குள்ள தந்துச்சு. இன்னைக்கு அந்த ஊர்ல நான் இருக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்.
1: பேசும்போது சொன்னீங்க 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே வெண்பா எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாடலாசிரியரா ஆகணுங்கிற ஒரு ஆசையும் இருந்தது, அது இன்ன வரைக்கும் நிறைவேறல அப்படிங்கிற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினீங்க. சரி, எல்லாம் இருக்கட்டும், இந்த வெண்பாக்கள் மீதும் இந்த யாப்பிலக்கணம் அது மீதும் உங்களுக்கு எப்படி ஒரு அதீத ஆர்வம் வந்தது, அதை பத்தி சொல்லுங்க.
0: நான் வந்து பள்ளிக்கூடத்துல பாட்டு போட்டி வரும்போது என்னை விட நல்லா பாடக்கூடிய ஆட்கள் நிறைய உண்டு, ஆனா நான் பாட போவேன். என்னுடைய ஆர்வம் என்னன்னா எம்ஜிஆர் பாட்டு பாடும்போது விவசாய கவனிச்சார், என்ன வித்தியாசமா மாறி பாடும் போது. ஆனா எனக்கு என்னவோ தெரியல, பாட்டு போட்டியில கலந்துகிட்டோம்னா

0: கை தூக்கி தான் பாடணும், ஏன்னா எம்ஜிஆர் அப்படி தானே பாடுவார். அதெல்லாம் பார்த்த உடனே சார் சொல்கிறாரு, ஏன்ப்பா உனக்கு பாட்டுன்னு ஆர்வமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அன்னையிலிருந்து அவர் வந்து எனக்கு யாப்பிலக்கணம் நடத்தும் போதும் சரி, தனியாக கூப்பிட்டு விஷயங்களை சொல்லுவார், பாடல் பற்றி பேசுவார், இதெல்லாம் வெண்பா உனக்கு தெரியுமா, அவரே இலக்கணங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போது இது மாதிரி எழுத முடியுமா, மாமுன் நிறை விளமுன் நேர் காய்முன் நேர், இதெல்லாம் வெண்பா வாய்ப்பாடுகள், இதை வச்சு உன்னால ஒரு பாட்டு எழுத முடியாதா, இல்ல ஒரு தனி சொல் வந்தா நேரிசை வெண்பா இல்லைன்னா அது இன்னிசை வெண்பா, எதுகை தான் முக்கியம், இது எதுகைனா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த வெண்பா எழுதுறதுக்கான ஒரு இடத்தை ஒரு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது எம்டி பெரியவன் தான். அது மாதிரி அவர் ஒரு போட்டி வைப்பார், அந்த போட்டி வந்து நான் அந்த என்னுடைய வட்டம் என்பது வடிவத்தில் இல்லை அதுல சொல்லியிருக்கிறேன், அது ஒரு கிரிக்கெட் போட்டி தான், ரெண்டு டீமா வகுத்துப்பாரு, அதுல வந்து ஒரு கொஸ்டின் எழுப்புவாரு, அதுல யாப்பு கொஸ்டின் அதிகமா இருக்கும், அந்த யாப்பு கொஸ்டின் எழுதும் அந்த கேள்விகள் பெரும்பாலும் என்ன நோக்கியே வரும், அல்லது எனக்கிட்ட அவர் நேரடியாட்டே கேட்டுருவாரு. அப்பவுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு சார் என்ன யாப்பு பக்கம் இழுக்கிறாரு, இழுக்கிறாரு இல்ல நான் தான் யாப்பு பக்கம் போறதுக்கு விரும்புறேன், அவர் என்ன ஆற்றுப்படுத்துறாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அதுல இருந்துதான் அவர் என்ன வந்து பைக்ல கூட்டிட்டு போறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஏன் செலவுக்கு பணம் கொடுக்கறது, எல்லாமே பண்ணுவார் ஒரு அப்பா மாதிரி. எல்லாத்துக்கும் வாழ்க்கையிலே ஒரு ஆசிரியர் இருப்பார். நான் ஏன் தமிழ் எடுத்தேன்னா, நான் என்னுடைய ஆசிரியர் வந்து அவ்வளவு தூரம் என்கிட்ட இனிமையா இருந்தாரு, என்ன வழி நடத்தினது, என்ன கூட்டு போறது, வன்முறை இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் ஈடுபடக்கூடாதுங்கிறது, அது அவர் சொல்லக்கூடிய விதமே வேறையா இருக்கும், எப்பவுமே அறிவுரை சொல்ல மாட்டார். அவராலதான் நான் தமிழ் எடுத்தேன்னு கூட சொல்லலாம்.
1: நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க, எனக்கு நிறைய மேடைகள் கிடைத்தது, மேடைகள் மூலமா நான் என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. அன்னைக்கு நடந்த கோயில் திருவிழாக்கள் நிறைய மேடைகளை கொடுத்தது, அன்னைக்கு இருந்த மாணவர்கள் வந்து அந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய திறமையை இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க வெளியே. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு நடக்குதா, இன்னைக்கு வந்து கோயில்கள்ல திருவிழாக்கள் வந்து மேடைகளுக்கான வாய்ப்பை கொடுக்குதா, எப்படி
0: சொல்லணும்னா, செல்போன் ஏஐ எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து நான் முதல்ல மேடை போடுறாங்களான்னா போடுறாங்க. இப்போ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைகள்லாம் ஆர்வமாக பங்கெடுக்கிறாங்க. இதுதான் இளைஞர்கள் வந்து பங்கு பெறுறது குறைவு. இன்னைக்கு வந்து பாட்டு போட்டி வச்சா முன்னமும் பாடினா நாங்கள் தான் இப்போவும் பாட வேண்டியிருக்கு. இளைஞர்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குது, ஆனால் என்னவோ தெரியல, ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு ஆர்வம் நிறைய இருக்கிறத பார்க்குறேன், எங்கள் ஊரை வச்சு சொல்கிறேன். ஆனால் எங்கள் ஒரு பசங்க வந்து மேடைகளை உருவாக்கி கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. இளைஞர்கள்ட்ட ஆர்வம் குறைவாக தான் இருக்குது, ஆனா இளைஞர்கள் வந்து மேடைகளை பயன்படுத்த வேண்டும். இளைஞர்கள் ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அது எங்க ஸ்கூல் எல்லாம் ஒரு பெரிய சாட்சி. ஆனா மேடைகள்ல இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகள்ல பொதுவாக இளைஞர்களை பார்த்தா பங்கு பெறுறதே இல்லை. பார்வையாளராக இருப்பதை விட பங்கு பெறுவது ஒரு சமூகத்தை மிகச்சிறந்த கிரியேட்டிவிட்டிய உருவாக்குறதா அமைய முடியும், அதுதான் உண்மை. அதுபடி இளைஞர்கள் இந்த மேடைகளில் பங்கெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: சரி, இப்போ திருக்குறளுக்கு வருவோம். மா பிரபாகரன் அவர்கள் வந்து இதுவரைக்கும் 13 படைப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. இப்போ திருக்குறள் யாப்பியல் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூலை எழுதி வெளியிடுறதுக்கான முயற்சியில இருக்கிறாங்க. திருக்குறள்னு சொன்னாலே புல்லரிக்கும். திருக்குறள்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா திருக்குறள்ல என்ன இல்லைங்கிறது அதுக்கு பதிலா இருக்கும். திருக்குறள்ல சொல்லாத ஒரு விஷயம் இருக்கான்னா இல்லவே இல்லை. இல்லறமும் துறவரமும் சொன்ன ஒரே புத்தகம் திருக்குறள் தான். யாப்பிலக்கணத்துக்கும் எடுத்துக்காட்டா இருக்கு. உங்களுக்கு எப்படி திருக்குறளை எடுத்து அதுல யாப்பிலக்கணத்தை ஆய்வு நூலா பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை வந்தது? அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த யாப்பிலக்கணம்னா என்ன அப்படிங்கறத நம் நேயர்களுக்கு புரியற மாதிரி எளிமையா விளக்கிருங்க. அப்புறம் உங்களுக்கு இதுல எப்படி ஒரு ஆர்வம் வந்தது, ஏன் இந்த நூலை திருக்குறளை கையில எடுத்தீங்க?
0: யாப்பிலக்கணம்னா என்னன்னா எழுத்தசை சீர் தலை அடி தொடை, இதுதான் யாப்பிலக்கணம். அது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, எல்லாத்துலயுமே யாப்பு இருக்கு. அது யாப்புங்கிறது அதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் ஒரு விஷயம். ஒரு வாய்க்காலுக்கு ஒரு யாப்பு இருக்கு, கண்ணுக்கு ஒரு யாப்பு இருக்கு, எழுத்து அசை சீர் தலை அடி தொடை, இந்த ஆறு உறுப்பன் தான் யாப்பு. திருக்குறளை நான் ஏன் கையில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னுடைய பேராசிரிய பெருந்தகை கி நாச்சிமுத்து பெருந்தகை, என்னுடைய எம்டி பெரியவன் சாருக்கு எப்படி நான் நன்றி கடன் பட்டிருக்கணும், அது மாதிரி இது வந்து ஒரு நன்றி கடன் செஞ்சோற்று கடன் சொல்லலாம். ஆய்வுக்கு மட்டுமே வழிகாட்டிட்டு போகலை அவர், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேராசான் என்னுடைய பேராசிரிய பெருந்தகை. அவர்கள் வந்து இப்போ திருக்குறள் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் தொடங்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து நான் வகுப்புக்கு போவேன். ஐயா தான் அவருடைய வகுப்புல யாப்பை ஒரு முக்கியமா வலியுறுத்தி காட்டிக்கிட்டே இருப்பார். அவருடைய வகுப்புக்கு எல்லாருமே வரணும். ஐயாவினுடைய வகுப்பு வந்து திருக்குறள்ல இருக்கக்கூடிய இலக்கணம், தத்துவம், மொழியியல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே சீரியஸ் விஷயமா இருக்கும். எனக்கு அந்த வீரச்சோழிய யாப்புங்கிற தலைப்பை கொடுக்குறாங்க, வீரச்சோழியத்தினுடைய யாப்பை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு வழிகாட்டி இந்த ஆய்வு நான் முடிச்சேன். இந்த ஆர்வத்தை ஊட்டுனது அவங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும், ஐயாவுக்கு இணையா டாக்டர் அன்னி தாமஸ் அவங்க என்னுடைய செம்மொழி தமிழாய்வு மையத்துல நான் PDF காண்டி போயிருக்கும் போது என்னுடைய வழிகாட்டி முனைவர் அன்னி தாமஸ் அவர்கள்.

0: மிகுந்த போற்றுதலுக்குரியவர்கள், மிகச்சிறந்த யாப்பியல் ஆளுமைகளுள் ரொம்ப முக்கியமானவங்க. தமிழ்ல தவிர்க்க முடியாத ஆளுமை அவங்க. அவங்க எனக்கு வந்து ஒரு அம்மாவை மாதிரி எழுத்தண்ணி யாப்பை எப்படி படிக்கணும் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அந்த தூண்டுகோல் டிஸ்கஷன் நடக்கும் எப்பவுமே யாப்பில் நடக்கும்போது. நீங்க திருக்குறள்ல இப்படி பண்ணலாமே, சாரு வந்து நடத்துறாருல, நான் அப்ப கேட்கும்போது இது ஒரு பெரிய அளவில் பண்ணக்கூடிய ஒரு உந்துதலை, ஒரு ஆர்வத்தை எனக்கு கொடுத்தது டாக்டர் அன்னி தாமஸ் அவங்க. அவங்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நன்றி சொல்றதுக்கு வேற இடம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. அவங்களுடைய கைட்ஷிப் இந்த புத்தகத்துக்கு உண்டு. நன்றி சொல்ல வார்த்தை இல்லைன்னு தான் சொல்லணும், தெரிவித்து அதை முடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு கண்டினியூஷன், அது போயிட்டு இருக்கும்.
1: தேனமுது தொடரில் இதுவரை கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் மா. பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் கேட்கலாம்.
1: உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர். ஆர். குமுதினி.
2: நிகழ்ச்சி அமைப்பு எஸ். நவரத்தினா.

0: wrestling event after defeating Mongolia's Ganhuyag Ganbatar. Archer Neeraj Chauhan got bronze in the men's individual recurve event. With these impressive performances, India climbed to fourth position in the overall medal standings. The country's medal tally has risen to 85, including 21 gold, 27 silver and 37 bronze medals. Prime Minister Narendra Modi congratulated the men's cricket team on retaining their title at the Asian Games 2026. In a series of social media posts, Mr. Modi said this is indeed a joyous occasion for the nation. He also wished the team members for their future endeavours. Mr. Modi said the 2026 Asian Games have been truly special for Indian hockey. He congratulated the men's hockey team on retaining the Asian Games gold with a commanding victory in the final. The Prime Minister congratulated Pranavi Sharat Urs on winning India's first ever gold in women's individual golf at the Asian Games. He also congratulated Kumkum Anil Mahod on becoming the first Indian woman to win the recurve individual gold at the 2026 Asian Games. The Prime Minister congratulated Aman Sehrawat for scripting history by winning India's first ever Asian Games gold in the men's 57-kilogram freestyle wrestling event. He expressed happiness that 6 decades later, India is back on the podium in the men's 97-kilogram freestyle wrestling event at the Asian Games. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall at isolated places over Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal for tomorrow, IMD said. Conditions are likely to become favourable for further withdrawal of southwest monsoon from remaining parts of Marathwada and Vidarbha, some more parts of Maharashtra, Chhattisgarh, Telangana and North Interior, Karnataka during the next 2 days. And now before we end the bulletin, the headlines once again. Finance Minister Nirmala Sitharaman says India's economic strength and resilience have been built over past decade through fiscal prudence, infrastructure investment and consistent reforms. Union Minister Amit Shah says full implementation of the Bharatiya Nyaya Sanhita will transform India's criminal justice system. In Andhra Pradesh, 4 workers killed in a boiler explosion at a private industrial unit in Sri City. At the Asian Games, Indian men's hockey and cricket teams win gold medals. Wrestler Aman Sehrawat, archer Kumkum Mahod and golfer Pranavi Urs also clinch gold. India win 5 gold, 2 silver, 2 bronze medals today, climb to 4th place in medal tally with 85 medals, including 21 gold. That is all in the news at 9. Good night.
1: நேரம் இப்போது 9:15.
2: இதழோர புன்னகையாய் தேனோரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
1: நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101 தாங்க. நீங்களே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் பவனி வரும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. உங்களின் மனம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசியங்கள் 260 மற்றும் ஒரு எண் 290 722. இணைப்பு எண்ணாக 04652. அலைபேசி எண் 890 325 7039. இணைப்பில் வரும் முதல் அன்பு நேயர் யாரு, எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரி, உற்சாகமான இனிய இரவு வணக்கம்.
1: நிச்சயமா உங்களுக்கான அந்த அருமையான பாடல் அப்படியே காட்டலைகள் வருது. பாடலை கேட்கலாமா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, EMFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111364.
2: நேரம் இப்போது 9:21. நேர்களே, குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது. பவனி வரும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? நலம் விசாரிக்கும் அன்பு நேயர் யாரோ?
3: நலமாக இருக்கிறேன், பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
2: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
3: படம் சின்ன தம்பி பெரிய தம்பி. அல்ல, என் பாட்டை கேட்டா போதும் என்கிற பாடல் வேண்டும்.
2: அருமையான ஒரு பாடல வந்து கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: நன்றி நன்றி.
4: என் பாட்டை கேட்டா போதும் போதும் போதும், காதல் கொடி தன்னால் ஏறும் ஏறும் ஏறும்.

தானே சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது துடிக்கிறது கழுதைய போல அவனப்பு மனசில உதக்கிறது உதக்கிறது காதலில் தானே சிறு இதயம் அடிக்கடி துடிக்கிறது கழுதைய போல அவனப்பு மனசில உதக்கிறது.

0: நேரம் இப்போது 9:26. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கருங்கல் பாடல இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல்?
1: நிறமாறாத பூக்கள் பாடல். முதல் முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே, முதல் முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே. என் காதல் பெங்கிலியே நீ பறந்து போகாதே, முதல் முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே. சீதா என் காதல் கொடியே கண்பாரமாம், ஆதாரம் நீ இல்லாமல்
0: பாடலை கேட்டுலாமா? நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி, கேட்டுலாம்.

0: நேரம் இப்போது 9:31. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுள்ளமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? உற்சாகமா பேசுறீங்க.
1: என் பெயர் ராஜேஸ்வரி. நான் குளத்தில் இருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: படம் கலைஞரை விளக்கம் பாட்டு, பொன்னலில் பூத்தது தலைவா வா வா, அந்த பாட்டு வேணும் மேடம்.

0: நிச்சயமா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. பாடலை கேட்கலாம்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. இந்த நேயர் விரும்பிய பாடலை கேட்கும் முன்
2: நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான

செலுத்தி முறையான ரசீது பெற்றுக்கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான tnurban.gov.in குயிக் பேமெண்ட் வழியாகவும் TN Urban இசேவை ஆண்ட்ராய்டு ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: நேர்மிப்போது 9:40. நேரத்தை நிமிடமாக மாற்றும் உங்களுக்கு பிடித்த வானொலி நம்ம குமரி பண்பலை 101 தாங்க. பவனி வரும் குமரி நிலா. நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
1: பாராட்டுக்குரிய உற்சகமான அறிவிப்பாளருக்கு வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்கய்யா?
1: ஒரு விறுவிறுப்பான பாடலை சுத்திருப்போடு கேட்க அன்பு நேயர் பட்டணங்களிலிருந்து ஆனந்தாச்சு.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படம் ஐயா?
1: ஆமா, இந்த தேடி வந்த மாப்பிள்ளை படத்துல இருந்து வெற்றி மீது வெற்றி வந்து எண்ணெய் சேர் இந்த பாட்டு எதுக்கு கேட்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு 3 பிரைஸ் மாவட்ட அளவில் கிடைச்சது மாப்பிள்ளை.
0: வாங்கிருக்கீங்களா ஐயா நீங்க?
1: என்னமா,
0: நீங்க வாங்கிருக்கீங்களா பரிசு?
1: ஆமா, 3 பிரைஸ்.
0: நிச்சயமா நிச்சயமா, இதுல வந்து அந்த வெற்றி மீது வெற்றி வந்து அன்னைய சாரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாடல், அதனால உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சா? நிச்சயமா நிச்சயமா, உங்களுக்கு விருப்பமான பாடல் வந்துட்டே இருக்கு, மேலும் மேலும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம். நன்றி நன்றி.

0: நேரம் இப்போது 9:44:30. இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பற்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன பாடல் கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: ஆமா, கிழக்கே போகும் ரயில், இது திரைப்படத்தின் பேர் மேம். இதுல இருந்து மாஞ்சோலி கிளிதானோ மாந்தானோ, அருமையா இருக்கும் மேம். இந்த பாட்டினுடைய இசை, வரிகள், காட்சியை வைத்து எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா இளையராஜா, அவங்களோட இசையில வந்து முத்துலிங்கம் அவங்களோட வரிகள்ல அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. இது நம்ம குமரி பண்பலை 101. கேட்கலாமா பாடலை?
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி.

மன்னதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: நேரம் இப்போது 9:49. குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? என்னம்மா? இளங்கடையில இருந்து ரஹீமாம்மா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: பத்மபிரசம் படத்துக்கு வந்து பவனி வரும் குமரி பிள்ளாவிடா அந்த பாடல் வேணும்.
0: வா நிலா, நிலா அல்ல உன் வாலிபம் நிலா,
1: அப்படிதானே?
0: அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. வந்து பாடலை கேட்கலாமா? நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்க நன்றிம்மா. நன்றி நன்றி.

கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆற்றுப்படுத்தினர் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் 5/10/2026 வரை வரவேற்கப்படுகின்றன. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹28,000, பணியிட எண்ணிக்கை 1. பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம். கல்வித் தகுதி: சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள் பொதுநிர்வாகம், உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம் மற்றும் சமுதாய வள மேலாண்மை இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட முதுகலை பட்டம். அல்லது சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் வளர்ச்சி, மனித உரிமைகள், பொது நிர்வாகம் இளநிலை பட்டம் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமுதாய வள மேலாண்மை ஆகியவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் மற்றும் திட்டம் உருவாக்குதல் மற்றும் செயலாக்கம் அனுபவம், கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையில் 2 ஆண்டுகள் அனுபவம், சமூக நலன் மற்றும் பெண்கள் வளர்ச்சித் துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் கணினி அறிவு உடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். ஆற்றுப்படுத்தினர் பணிக்கு மாத தொகுப்பூதியம் ₹23,000, பணியிட எண்ணிக்கை 1. பணிபுரியும் இடம் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் உதவி மையம். கல்வித் தகுதி: சமூக பணி, சமூகவியல், உளவியல், பொது சுகாதாரம், மனநலம் இவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலம் வழங்கப்பட்ட இளங்கலை பட்டம் அல்லது ஆலோசனை மற்றும் தகவல் தொடர்பு பாடப்பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். அரசு நிறுவனம் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆகியவற்றில் குறைந்தபட்சம் 1 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் பணி அனுபவம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை. அவசர உதவி தொலைபேசி சேவைகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் கணினி

அறிவு உடையவராகவும் இருத்தல் வேண்டும். 1/9/2026 அன்று 42 வயதுக்குட்பட்டவராக இருத்தல் வேண்டும். மாதிரி விண்ணப்ப படிவம் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாக வலைதளம் www.kanyakumari.nic.in வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேற்கூறிய பதவிக்கு தகுதியுள்ள நபர்களிடமிருந்து பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பம் 5/10/2026 அன்று மாலை 5:30 மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு 3வது தளம், இணைப்பு கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகர்கோவில் 629001 என்ற முகவரியில் வந்து சேரும் வகையில் அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பம் மற்றும் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் வந்து சேராத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்களால் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் ரொம்ப அழகான பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பாட்டு முதல்ல என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு காதலன் படத்திலிருந்து என்ன வலி அடி என்ன வலி அப்படிங்கிற பாட்டு நடத்தி வச்சிருக்கேன். உன்னி கிருஷ்ணன் அவங்களுடைய குரல்ல வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகள்ல பாடல் காத்துட்டு இருக்க நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் கேட்டணிஞ்சிருங்க. இசையலையோடு இசங்களோடு நான் சகா பார்த்து வண்ணா

0: எஸ் வாய்மொழியும் இந்த தாய்மொழியும் இன்று வசப்பட வில்லையடி அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள் கொண்ட பாடல் தான் கேட்டு முடிச்சிங்க. என்ன விளையாடி என்ன விளைய காதலன் படத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணா படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாலி அவங்களுடைய வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோடு.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்,
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

எஸ், 11:13 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. குணா படத்திலிருந்து கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சுங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ரூபகுமார் ரத்தோட் மற்றும் திப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் ஹரி ஜெயராஜ் அவங்களுடைய சில பாடல் காத்துட்டு இருக்கு. மின்னலே படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். வெண்மதி வெண்மதி.

பதினோரு மணி 20 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. வெண்மதி வெண்மதி நில்லை அப்படின்னு மின்னலை படத்தில் இருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் திருச்சிற்றம் படத்திலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். மேகம் கருக்காதோ பெண்ணே பெண்ணே அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலோட.

11:25 நிமிஷத்தில் ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. மேகம் கற்காதோ அப்படிங்கிற பாடல் தனுஷோடைய குரலே கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடலை காத்துட்ருக்கு யுகபாரதி அவங்களுடைய அழகானவர்களில் சந்தோஷ் நாராயணன் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. குக்கு படத்திலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டை புள்ள தொட்டவுடன் சித்தம் கலங்கிருச்சு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில் எவ்வளோ

ரொம்ப அழகான பாடல், பொட்ட புள்ள தொட்டவுடன் சித்தம் கலங்கிடுச்சு அப்படின்னு குக்கு படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. எஸ் அன்னக்கிளி நீவாடி என் காதல் சீட் எடுக்க அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். 4 ஸ்டூடெண்ட்ஸ் படத்துல இருந்து பாடல் காத்துட்ருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடலாக கேட்டு முடிச்சுங்க. அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட் எடுக்க அப்படின்னு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்திலிருந்து பாடலை கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த திருநத்தில் உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாள் கூத்து படத்திலிருந்து தான் பாடல் காத்துட்ருக்கு. அடியே அழகே அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் கேட்டு நினச்சிருங்க எஸ் எல்லாம்

அடிய அழகிய பாட்டை கேட்டு முடிச்சிங்கல்ல. ஒரு நாள் குத்து படத்துலேருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், யுகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் டிஎம்மான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ரம்மி படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிற வலையே அப்படிங்கிற பாடல்.

எஸ் ரம்மி படத்திலிருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. கூட மேலே கூட வச்சு கூடல ஒரு போறவளை அப்படிங்கிற அந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கமல்ஹாசன் அவங்களுடைய வடிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் வெறுமாண்டி படத்திலிருந்து அந்த பாடல் எடுத்து வச்சிருக்கேன். உன்னோட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 11:45 கேட்டு நினச்சிருங்க இசையில ஒன்று.

எஸ் 11:51 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. எஸ் உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒன்றுமில்லை அப்படிங்கிற அந்த பாடல் தான் கேட்டு முடித்தோம் இல்லையா. ரொம்ப அழகான பாடல் வெறுமாண்டி படத்துலேருந்து கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரொம்ப நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படின்னு முகநூலில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே முகநூல் பக்கம் போகும்போது செல்வராஜ் இணைஞ்சிருந்திருக்காரு, குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அலிநகரம்லேருந்து மகாதேவன், இனி இரவு உனக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாம்பலம், மேற்கு மாம்பலம்லேருந்து சாந்தி ரமேஷ், இரவு வணக்கம். பிரபு தேவி, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அவினாசி, பிரபு தேவி, ஸ்ரீ சாய் இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. புரசைவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி, அன்பு அறிவிப்பாளர், சகாபார்த்திபுணர்களுக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய்டா மஹி அப்படி வணக்கம் அப்படிங்கிறாங்க. எஸ்பி கங்கா வேப்பம்பட்டிலிருந்து இனி இரவு வணக்கம் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்பவே நன்றிங்க. உங்களுக்கும் இனி இரவு வணக்கம். தொடர்ந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனி இரவு வணக்கம் வாழ்த்துக்கள். ஆரம்ப பாடல் என்ன வேலை பாடல், அருமையான தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன், தொடர்ந்து நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆர் ரமா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து. தொடர்ந்து பன்னீர் செல்வம், கண்ணுறங்கும் நேரத்தில் தென்றல் குளிராய் இதம் அளிக்கிறது, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம். தொடர்ந்து பர்வத வர்தினி அவங்க, இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் பாடலாக ஒழித்த காதலன் படத்தில் என்ன வலை பாடலும், குணா படத்திலிருந்து கண்மணி அன்போடு, மின்னலை படத்தில் ஒழித்த வெண்மதி நில்லு, எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ராசா மகன் ஹரிச்சந்திரன் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கேருந்து பண்ணியிருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்திலேருந்து ஹரிச்சந்திரன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து மாதவரம்லேருந்து வீரராகவன், வெண்ணிலவு குளிர்நிலை என்னவளோ அதில் மகிழ்வலை, கண்மணி அன்போடு நிறைவலை, கனிவோடு தந்த 92.3 பண்பலை, இரவனில் இந்த கீத இன்ப அலை, இதயம் மகிழ்ச்சியில் பாட்டலை, மனசை மயக்கியது வானலை, நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம்லேருந்து பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தொடர்ந்து புவனகிரிலிருந்து சுமதி பாபு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது, பொன்னீர் மிமிக்கிறி கலீல் அகமது, இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி அவங்க கை தட்டியிருக்காங்க. ரமணி ராஜேஷ், இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமி அவங்க என்ன வழி பாடல் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ரமணி ராஜேஷ், ஆஹா முதல் பாடலே அற்புதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உன்னி கிருஷ்ணன் அவர்கள் பாடின பாடல் சார் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு, ரொம்பவே எஸ் கரெக்ட், என்ன வழி பாடல் அவர் தான் பாடினாரு. தொடர்ந்து 11:56 நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம், முகநூல் இணைஞ்சிருந்த எல்லா நேர்களுக்கும், கேட்டுட்டு இருந்த எல்லா நேர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோட

நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நேந்துக்கிட்ட நீ விளக்கு ஏற்றி வச்ச உன்னோட கன்னத்தில் முத்தம் கொடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக ஸ்டார் படத்திலிருந்து காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, திருச்சி பண்பலை 102.1 எஃப்எம் ரெயின்போ, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

காதில் எழுந்து நிற்கிறது வீடு, அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாதவே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்பவரை

இதற்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே பாலும் தே

கெடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டான் நீ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அழகிய கமலத்தில் எனும் பாடலை கேட்கலாம். மகாலட்சுமி திரைப்படத்திற்காக பி. சுஷீலா அவர்கள் குரலில்.

4:06 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சரணமையப்பா தொகுப்பிலிருந்து சொன்னால் இனிக்குது எனும் பாடலை கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ராஜு அவர்கள் குரலில்.

நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக செம்பனார் கோயில் SRGS மோகன்தாஸ் தவிழ், ஷர்மா நகர் ஜி ஜெய்சங்கர் தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அம்பானி இறங்காய் எனில் எனும் பாடல், அடானாராகம் ஆதிதாளம், பாபநாசம் சிவன் சாகித்யம்.

4:21 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒக்கப்பாரி கொக்கப்பாரி எனும் பாடல், கரஹரப்பிரியா ராகம், ஆதித்தாளம், அன்னமாச்சாரியா சாகித்யம்.

4:45 பொங்குமங்கலம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தாமரை பூத்த தடாகமதில் எனும் பாடல், ஹிந்துஸ்தானி காந்தாரி ராகம் ஆதிதாளம், எம் தண்டபாணி தேசிகர் சாகித்யம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது செம்பனார் கோவில் SRGS மோகன்தாஸ் தவிழ், சர்மா நகர் ஜி ஜெய்சங்கர் தவிழ்.

நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம், சுழமங்கலம் சதுகோதரிகள் குரலில்.

தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக லலிதா நவரத்தின மாலை தொகுப்பு பாடலை கேட்கலாம். திருவனந்தபுரம் சகோதரிகள் குரலில்.